0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: சக ஆண்டு 1948, அஸ்வினா மாதம் 15 நாள், புரட்டாசி மாதம் 20 நாள், அக்டோபர் மாதம் 7 தேதி, புதன்கிழமை, 2026 ஆண்டு. இனிய காலை வணக்கம் நேயர்களே, இந்த நாள் இனி நாளை அமையட்டும். ஆகாஷ்வாணி வானொலி மத்திய அலை 1269 கிலோ கட்சியில் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நல்லவர்களுக்கு வாய்த்த வறுமையை விட கல்லாதவர்களுக்கு வாய்த்த செல்வம் கொடுமையானது. குறள் எண் 408 அதிகாரம் கல்லாமை.
1: இனி கேட்கலாம் இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பூங்கனி மொழி அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கிளீர் இன்று ஒரு செய்தி. அன்பார்ந்த உழவர்களை நேர்களை, இன்று உங்களுக்காக ஒழிக்கொடுப்பது ஒரு சொல் கிளீர் இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் இன்று ஒரு செய்தி. நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள். கர்ப்பிணிகளின் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள் பகுதி 7. 7:30 இன்று ஒரு தகவல். 7:35 மதுரை தென்றல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரை தென்றல். 8:45 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை. 10:00 உலக விண்வெளி வாரம் விந்தைமிகு விண்வெளி. உலக விண்வெளி வாரத்தையொட்டி தகவல் தருகிறார் மதுரை சர்மத்தாய்வாசன் மகளிர் கல்வியியல் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள். 11:00 மதுரை தென்றல். 12:00 கமர்ஷியல் ஸ்பாட்ஸ். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தொழில். வாங்க பேசலாம் அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து. இதில் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். டைட்டானியம் உலோகம் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக. சொத்து பிரச்சனைக்கு சட்ட தீர்வு. இதில் வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம். நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக. 3:00 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1869 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இணைந்து நிறைவேறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். மாலை 5:27 குறள் 9:408 நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது.

மாலை 5:30 மதுரை சென்ட்ரல், 6 மணிக்கு 6 மணிக்கு வானிலை அறிக்கை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடலாக ஆசை ஆசை படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். 6:30 வானிலை செய்திகள், 6:40 மதுரை சென்ட்ரல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை சென்ட்ரல், 7:10 மாவட்ட செய்திகள். இன்று ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணுமணியம். மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் விவசாயி சாமிக்கண்ணா அவர்கள் பங்குபெறும் நிறுவனம். வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் ஆகியன கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:10 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா. பெண் குழந்தைகள் சிறப்பு பற்றி சொல்கிறார் எஸ் நிவேதா. எப்போதும் வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள், உரை வழங்குகிறார் பி சுலேகா அவர்கள்.

இரவு 8:45 மதுரை தண்டல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்திச்சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். இதுவரை நீங்கள் கேட்டது இன்று நமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
6: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
7: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
6: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
7: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
6: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
8: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
7: அடியாத்தி, இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
6: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
7: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
8: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: அதாவது
7: அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான், அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு.

0: பாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. அக்கா
1: ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும். நன்றின்னு சொல்றாராமா.
2: அகாஷ்வாணி எப்போ கேளுங்க,
1: அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
4: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
3: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணலை.
4: அதுக்கு என்னமா பண்ணுறது?
3: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
4: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
3: வெப்ப அலை வீச போகுது. ஒன்று நிற்காம மழை பெய்யும், இல்லை வெயில் வாட்டி வதைக்கும்.
4: சரிம்மா, அதுக்கு என்ன தான் பண்ணுறது?
3: இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழையை பெருக்கணும்.
4: அதுக்கு
3: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
4: சூப்பர் தங்கச்சி.
5: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
6: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். ஒருவரின் உயர்விற்கும் தாழ்விற்கும் அவரவர் அறிவின் செயல்பாடுகளே காரணங்களாக அமைகின்றன என்று நாலடியார் பாடல் நவல்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறார் திருவள்ளுவர். தோற்றமும் மறைவும் தொடர் நிகழ்வாகி போன இந்த உலகில் வாழும்போதே செயற்கரிய சீரிய செயல்களை செய்தால் மறைந்த பின்னும் நிலைத்த அழியாத புகழை பெறலாம். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை அறிவியல், அரசியல், வானியல், மண்ணியல், சமூகவியல் போன்ற எந்த துறையாக இருப்பினும் அந்த துறையில் உச்சம் தொட்டவர்கள் காலம் கடந்தும் சாதனைகளால் புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தடைகளை உடைத்து எல்லைகளை கடந்து இலக்குகளை எட்டியவர்கள் இன்றும் பேசப்படுகின்றனர். ஈடு இணையற்ற உயர்ந்த புகழை தவிர இவ்வுலகில் அழியாது நிற்பது வேறொன்றும் இல்லை என்பதை, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்ற குறள் பதிவு செய்கிறது. கல்லணையை கட்டிய கரிகாலன், கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வஉசி, முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக், போக்குவரத்து வசதி கூட இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அலைந்து திரிந்து சேகரித்து தொண்டாற்றிய தமிழ்தாத்தா ஊவேசா போன்ற தன்னலமற்ற சமூக சிந்தனைகளோடு வாழ்ந்தவர்களின் பட்டியலை கூறினால் நீண்டு கொண்டே போகும். பலனை எதிர்பார்க்காமல் மகத்தான பணிகளை மக்களுக்காக செய்யும் நல்லவர்களின் புகழ் நானிலத்தில் எப்போதும் நிலைத்து நிற்கும்.

இலக்கின்றி வெற்று வாழ்க்கை வாழும் வீணர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று பாரதியார் பாடுகின்றார். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என வாழும் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமின்றி கால வெள்ளத்தில் கரைந்து விடுகின்றனர். செல்லும் ஊர் தெரிந்து பயணித்தால் பயணம் இனிதாகும். அதுபோல நம் இலக்குகளை அறிந்து பயணித்தால் செயற்கரிய செயல்களும் சாத்தியப்படும். மண்ணுலக எல்லை முழுவதும் அழியாத புகழை நிலைக்கச் செய்பவர்களையே தேவருலகமும் போற்றும் என்பதை நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்ற குரல் உணர்த்துகின்றது. சாக்ரட்டிஸிடம் ஓர் இளைஞன் வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்டபோது சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நடந்தனர். ஆழமான பகுதிக்கு சென்றவுடன் சாக்ரட்டிஸ்

0: உணர்த்துகின்றது. சாக்ரட்டிஸிடம் ஓர் இளைஞன் வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்டபோது சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நடந்தனர். ஆழமான பகுதிக்கு சென்றவுடன் சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டார். அவன் மூச்சு திணறி தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வர கடுமையாக போராடினான். சிறிது நேரத்திற்கு பின் சாக்ரட்டிஸ் அவனது தலையை பிடித்து தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனிடம், தண்ணீருக்குள் இருந்தபோது உனக்கு மிக மிக அதிகமாக தேவைப்பட்டது எது என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் காற்று என்று பதிலளித்தான். தண்ணீருக்குள் இருக்கும்போது காற்றை எவ்வளவு தீவிரமாக விரும்பினாயோ அதே போன்ற விருப்பமும் தேடலும் முயற்சியும் வெற்றியின் மீது இருந்தால் அதை நீ நிச்சயம் அடைவாய். இதுதான் வெற்றியின் ரகசியம் என்றார். உங்களால் முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, இரண்டுமே உண்மைதான் என்கிறார் ஹென்றி ஃபோர்ட். என்னால் முடியும் என்ற மன உறுதியும் சவால்களும் தான் நம்மை உலகிற்கு அடையாளம் காட்டும். இலக்குகளை அடையும் போது அது இனிய அனுபவமாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: நேரம் காலை 6:15. இனி கேட்கலாம் பக்தி மாலை. காலை வணக்கம் நேயர்களே. நாம் என்னதான் வந்து செயல்கள் செய்தாலும், எண்ணங்களை மேன்மையாக வழி நடத்தினாலும் அதற்கு ஒரு உற்ற துணை ஒன்று வேணுங்க. ஆமாங்க, இந்த இயற்கையே நமக்கு இறைநிலையாக இருக்குதுன்னா அது உண்மைதானங்க. இதோ பக்தி மாலையில் முதல் பாடல் காற்றலைகளில்

தந்தை இயற்றோர் யாருங்க

0: நேரம் காலை 6:35.
1: அன்பார்ந்த மதுரை மாவட்ட விவசாயிகளே, இன்று 7ஆம் தேதி மதுரை திருமங்கலத்தில் மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுடையோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, பருத்தி உற்பத்தி திறன் இயக்க திட்டமானது பருத்தியின் விளைச்சலை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் இந்திய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக பருத்தி உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, உயர் அடர்த்தி நடவுமுறை, நெருக்கமான இடைவெளி சாகுபடி போன்ற நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி பருத்தி விவசாயத்தில் வருமானத்தை அதிகப்படுத்த இந்த திட்டம் 2026 முதல் 2027 வரை செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் குறைந்த பரப்பளவில் அதிக செடிகளை பயிரிடும் முறைகளான உயர் அடர்த்தி நடவுமுறை செயல் விளக்க திடலுக்கு 14,000 ரூபாயும் நெருக்கமான இடைவெளி சாகுபடி செயல் விளக்க திடலுக்கு 18,500 ரூபாயும் மிக நீண்ட இழையுடைய பருத்தி சாகுபடி செயல் விளக்க திடலுக்கு 9,500 ரூபாயும் பருத்தியின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக மகசூல் பெறவும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை சாகுபடி செயல் விளக்க திடலுக்கு 7,500 ரூபாயும் ட்ரோன் மூலம் பயிர் பாதுகாப்பு மருந்து தெளிப்புக்கான செலவில் 50% மானியமும் இப்போது கூறிய பயிர்களின் சாகுபடி தொடர்பான பயிற்சிகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. விருதுநகர் மாவட்டத்திற்கு இப்போது கூறிய சாகுபடி செயல் விளக்க திடல்கள் 1,660 ஹெக்டேரும் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு மானியம் 800 ஹெக்டேருக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்போது கூறிய திட்டத்தில் விவசாயிகள் உழவன் செயலி மூலம் பதிவு செய்யலாம் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆர்வமுடையோர் பதிவு செய்து பயனடையுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டத்தில் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் அதிகம் வாழும் குடியிருப்புகள் வாரியாக வாழ்வாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்று 7ஆம் தேதி ஆண்டிப்பட்டி மற்றும் தேனி ஏத்தக்கோவில் சமுதாய கூடத்தில் விழிப்புணர்வு முகாம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். இப்போது கூறிய விழிப்புணர்வு மற்றும் திட்டங்களை பரப்புதல் முகாமில் மக்கள் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த மரப்பயிர் விவசாயிகளே, தங்கள் நிலங்களில் அதிக எண்ணிக்கையில் மரங்களை நட்டால் அதிக லாபம் கிடைக்கும் என்ற கருத்து உள்ளது. மரங்களை சரியான இடைவெளியில் நடுவது அவசியம் என்பதை விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு டிம்பர் மரம் 25 ஆண்டுகளில் எவ்வளவு வளர்கிறது, எவ்வளவு அறுவடை தருகிறது என்பது பல்வேறு காரணங்களால் நிர்ணயிக்கப்படும். மரத்தின் வகை, தண்ணீர் இருப்பு, மண் வகை, பராமரிப்பு போன்ற காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான அம்சம் மரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி. மரம் சார்ந்த விவசாயத்திற்கு மரங்களுக்கான இடைவெளி 12 to 12, 12 to 15 அல்லது 15 to 15 அடி இருக்க வேண்டும். எனினும் பல விவசாயிகள் இடைவெளியை கவனத்தில் கொள்ளாமல் நெருக்கமாக மரங்கள் நடுவதால் மரம் பரு

0: நடக்காது, நல்ல அறுவடை கிடைக்காது. டிம்பர் மரங்களுக்கு இடையில் சரியான இடைவெளியை பின்பற்றும் போது மரங்களுக்கு இடையே சூரிய ஒளி மற்றும் தண்ணீர் தேவைக்கான போட்டி குறையும். மேலும் மரங்கள் வளர, கிளைகள் படர்ந்து வளர போட்டி ஏற்படாது. இதனால் டிம்பர் மரங்கள் அதன் வயதிற்கேற்ற சரியான வளர்ச்சியை பெறுவதோடு மரங்களின் தரமும் சிறப்பாக இருக்கும். 6x6 அடி இடைவெளியில் ஒரு ஏக்கரில் 1210 மரங்கள் நடவு செய்தாலும் பெரிய வருமானம் கிடைக்காது. 15x15 அடி இடைவெளியில் வெறும் 193 மரங்கள் நடவு செய்தாலும் மரங்கள் பருத்து வளர்ந்து சுற்றளவு அதிகமாக இருக்கும். உதாரணமாக 25 வருடம் வளர்ந்த மரத்தின் சுற்றளவு 11x அடிக்கு அதிகமாகவும் அந்த மரத்தின் கன அடி ஏறக்குறைய 200x அடிக்கு அதிகமாகவும் இருக்கும். மேலும் மரத்தில் 80-90% இடைக்கட்டையாக இருப்பதால் நல்ல விலை கிடைக்கும். மரத்திற்கு மரம் அதிக இடைவெளி இருப்பதால் ஊடுபயிராக பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்யலாம். வரப்பு ஓரங்களில் மர நடவு செய்யும் போது 1-2 வரிசை மட்டும் நடுவதால் 8-10 அடி இடைவெளியிலும் மரங்களை நடலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
1: ஒரு பயிர்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து களை வந்து இல்லாம பாத்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போயில களை நிறைய இருக்கும், 40 நாளைக்கு மேல பார்த்தா பயிர் கிளீனா இருக்கும். அந்த மாதிரி பண்றதுனால வந்து பயிருக்கோ மகசூலுக்கோ வந்து எந்த தாக்கமும் வராது. நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி களை இல்லாமல் பார்த்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மகசூல் கூடும். சப்போ நெல் அப்படின்னா 30-35 நாளைக்குள்ள 120 நாள்ல 40 நாளுக்குள்ள களையே இல்லாமல் பார்த்துக்கிறணும். அதுக்கு இப்போ இன்னைக்கு சேற்று விதைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம களைக்கொல்லி அடிக்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம களைக்கொல்லியை நேரடியாக பரிந்துரைக்கலை. நீங்கள் சேற்று விதைப்பில் அப்படின்னா 20-25 நாள்ல ஒரு கை களை எடுக்கலாம், 40-45 நாளுக்குள்ள ஒரு கை களை, 2 கை களை வந்து எடுக்கலாம். இல்லை நீங்கள் வரிசை நடவு போட்டிருந்தீங்க, அந்த ட்ரம் சீடர் மூலமாக வந்து விதைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோணம் விடுற வந்து 20 நாள், 30 நாள், 40 நாள் இந்த 3 நாளில் ஓட்டி நீங்கள் கோணம் விடுற மூலமாக எல்லா களைகளையுமே வந்து கட்டுப்படுத்திடலாம். இல்லை நாம் வந்து கையில் தான் தூவியிருக்கோம், மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா களைக்கொல்லிகள், முக்கியமாக வந்து விதை முளைக்கும் முன் உள்ள களைக்கொல்லிகள், பெண்டிமெத்திலின் அப்படி இல்லைன்னா பிரிட்டிலாக்குளோர் போன்ற களைக்கொல்லிகளை வந்து நாம் கரெக்டாக விதைத்த 5வது நாள், நெல் விதைத்த 5வது நாளில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 30-35வது நாள் வந்து ஒரு கை களை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெல் சேற்று முறையில் வந்து நெல் அந்த களைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து ஆலை இல்லை சுத்தமாக அப்படின்னா, ஸோ விதைத்த 5வது நாள் வந்து பிரிட்டிலாக்குளோர் அப்படி இல்லைனா பெண்டிமெத்திலின் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லியை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அப்படி அதுக்கப்புறம் 25 நாள் ஏன்னா நம்ம கைக்களை எடுக்க ஆளே இல்லை. அப்புறம் களை முளைத்ததுக்கு அப்புறம் சோடியம் பைபை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களைக்கொல்லி இருக்கு, அதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கப்புறம் நம்ம புழுதி விதைப்புலையும் களை மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேயுமே வந்து ஏன்னா நம்ம அங்கே களைக்கொல்லி அடிக்கிறதுக்கான, அதாவது விதை முளைக்கும் முன் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா மழை எப்போ பெய்யும்னே தெரியாது, நம்ம ரெடியாக இருக்க முடியாது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஒரு களை வந்து 15-20 நாளில் எடுத்துடணும். ஏன்னா அப்போ வந்து நிறைய புழுதி விதைப்பில் வந்து களைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20-25 நாளில் நம்மளுக்கு களை முளைத்த பின் இருக்கக்கூடிய களைகள், ஏன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னா 20-25 நாளில் ஓரளவுக்கு அந்த மழைக்காலம் வந்துடும், தண்ணி ஓரளவுக்கு தேங்கி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த களைக்கொல்லிகளை அடிச்சுக்கலாம்.
0: இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: எனக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
3: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
2: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
3: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
2: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
3: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
2: என்டர்டெயின்மென்ட்டா.
3: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
2: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
3: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கனகங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
2: ஆமா.

0: மணிக்கு வரும் மதியம் கரெக்டா?
1: ஆமா ஆமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லியிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லியிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறவுள்ள யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிரதமர் நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடுவதுடன் 2047க்குள் இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை இன்று நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முதல் காஃபியோஸ் ஜங்ஷன் வரை சேவை ஜோதி பேரணி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். முன்னதாக காலை 10 மணி அளவில் பாரத பிரதமர் உரை உதகை தேவாங்கர் மண்டபத்தில் எல்இடி ஸ்கிரீன் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
1: குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் உற்பத்தி திறனை அதிகரித்து உலக அளவிலான சந்தையில் போட்டியிடவும் அமைச்சரவையின் முடிவு வாய்ப்புகளை அளிப்பதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் தளவாட ஆணையம் அமைப்பதற்கான அமைச்சரவையின் முடிவு நாட்டின் போக்குவரத்து மற்றும் தரவு சார்ந்த திட்டமிடல் ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் மிகப்பெரிய ஊக்கத்தை இது ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது இந்த துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க முயற்சியாக இது அமைந்துள்ளது என்றும்

0: டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31 தேதியுடன் ஓய்வு பெறுவதை ஒட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4 நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு குறித்த அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. குரூப் 4 கீழ் மாநிலம் முழுவதும் 6,574 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 5 தேதி வரை தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும், மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த இரு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 320 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் முறையாக மூடி முத்திரையிடப்பட்டு மத்திய துணை இராணுவ படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து இயந்திரங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அறை மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு அறை மற்றும் மைய வளாகம் தொடர்ந்து CCTV கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை மூடப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அக்டோபர் 9 வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் 86.26% வாக்கு பதிவாக உள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9 தேதி எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் வகையில் அதற்கான கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவர்களுக்கான தனி வழியும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: இந்த இரு தொகுதிகளிலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இருவரிச் செய்திகள். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. கஜகஸ்தானின் ஒஸ்க்மனில் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று நடைபெற்றது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் காலாகோட், ரஜௌரி பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வடக்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். பெரம்பலூர்

0: மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னுக்கும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டம் இழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நாம கடலுக்குள்ள போறோம். நம்ம கண்ணுக்கு வண்ண வண்ண மீன்கள் நீந்துறது தெரியுது, நல்லா பார்த்து ரசிக்கிறோம். ஆனா இந்த மீன்கள் எல்லாம் எங்க வாழுது, என்ன சாப்பிடுது, எங்க இனப்பெருக்கம் செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? நாம எல்லாரும் கல்லுன்னு நினைக்கிற பவள பாறைகள் தான் இதோட இருப்பிடமே. நாம எல்லாரும் பவளப்பாறைகளை ஒரு தாவரம்னு நினைப்போம், ஆனா அது ஒரு விலங்கு. ரொம்ப சின்ன பவள உயிரினங்கள் தலைமுறை தலைமுறையா தங்களோட கடினமான உடல் அமைப்புகளை உருவாக்கிக்கிட்டே போகும். இப்படி ஒரு தலைமுறை உருவாக்கிய அமைப்பின் மேலேயே அடுத்தடுத்த தலைமுறை வளரும். இப்படி 100,000 ஆண்டுகள் சேர்ந்து கட்டி எழுப்புன ஒரு உயிருள்ள நகரம்தான் இந்த பவளப்பாறை. தன்னோட உடலையே ஒரு கட்டுமான பொருளா பயன்படுத்தி ஒரு நகரத்தையே உருவாக்குறதுல இயற்கையின் ஒரு அரிதான படைப்புன்னு நாம இத சொல்லலாம். இப்ப ஏற்பட்ட பவளப்பாறைகள்லாம் கடலுக்கடியில வெறுமனே 1% குறைவான பரப்பளவு தான் கொண்டிருக்கு. ஆனா இத சார்ந்திருக்கிற உயிர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு. பல உயிர்களோட வாழ்க்கையை இணைக்கிற ஒரு முழுமையான இயற்கை அமைப்பு இந்த பவளம். சூரிய ஒளிய பயன்படுத்தி உணவை உருவாக்குது. சின்ன சின்ன ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்களும் இதோட சேர்ந்து வாழுது. இப்படி பவளமும் நுண்ணுயிர்களும் ஒண்ணுக்கொண்ணு உதவி செஞ்சு வாழ்றாங்க. இப்போலாம் நீங்க செய்திகள்ல பாத்திருப்பீங்க, பவளங்கள் வெள்ளையா மாறிக்கிட்டு வருதுன்னு. இத நாம பவள வெளுத்தல்னு சொல்றோம். வெள்ளை மாறிட்டதால அது இறந்து போச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது. வெப்பம் அழுத்தம் குறைஞ்சு யதார்த்த நிலைக்கு கடல் திரும்பும் போது அது பழையபடி தன்னோட இயல்பு நிலைக்கு வந்துடும். மறுபடியும் நுண்ணுயிர்கள் ஒட்டிக்கிறோம். ஆனா வெப்ப அழுத்தம் தொடர்ச்சியா கூடிக்கிட்டே போகும்போது அது மீளவே முடியாத நிலைக்கு போயிடும். அப்போ அது இறந்து போயிடும். இப்போ 2023-25 நடைபெற்ற ஒரு 4வது உலகளாவிய பவள வெளுத்தல் நிகழ்வுல உலகத்துல 84% பவளப்பாறைகள் அதீத கடல் வெப்ப அழுத்தத்தை சந்திக்குதுன்னு கணக்கெடுப்பு தகவல் சொல்லுது. பழைய வருஷங்களோட ஒப்பிட்டு பார்த்தா 1998 வெறும் 21% இருந்தது, 2010 37%, 2014வது வருஷத்துல 68%, 2023 25 இப்போ எடுத்த கணக்கீட்டுல 84% உயர்ந்திருக்கு. இது வெறும் புள்ளி விவரம்னு எடுத்துக்காம கடல் வெப்பமாகறதால பவளப்பாறைகள் எந்த அளவுக்கு ப்ரெஷரை சந்திக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும். இதனால் என்ன ஆபத்து உண்டாகும்னா, இறந்த பவளம் மீண்டும் தன்னை உயிர்ப்பிச்சிக்கிற

0: தேவையான காலம் கிடைக்காம போயிடும். பார்த்து பார்த்து பல பல தலைமுறையா ஒன்னோட ஒன்று ஒட்டி ஒட்டி ஒட்டி கட்டின அந்த பெரிய அந்த பவள பாறை ஒரு நொடியில ஒரு வெப்பால அழிச்சிட்டு போயிருது. அதுலயும் உயிர் தப்பி பிழைக்கக்கூடிய திறன் கொண்ட சில பவளப்பாறைகள் இருக்கத்தான் செய்யுது. அதை நாம கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரி பவளப்பாறைகள்லாம் சுமார் 28% மட்டும்தான் இருக்குன்னு ஆய்வுகள் நமக்கு எச்சரிக்குது. நாம தமிழ்நாட்டில் கூட ராமேஸ்வரத்துல இருந்து தூத்துக்குடி வரையிலான கடற்பகுதியில முக்கியமா இது காணப்படுது. மன்னாறு வளைகுடால 21 தீவுகள் கொண்ட பகுதி பவளத்துக்கு பேர் போன பகுதி. குறைஞ்சபட்சம் இந்த பகுதியில் இருக்கிற பாறைகளையாவது நாம காப்பாற்றணும்னு 2024 கான்கிரீட் சட்டங்கள் பொருத்தி அதை வளர்க்கும் முறைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. கடல்ல இருந்து வரக்கூடிய அலைகளோட ஆற்றலை குறைக்கிறதுலயும் கடற்கரையை அலைகள் தாக்காம பாதுகிறதுலயும் இது இன்னும் பல மருத்துவ பொக்கிஷங்களை உள்ளடக்கி இருக்குது. இதை பாதுகாக்கிற கடமை நாம ஒவ்வொருவருக்கும் இருக்குங்கிறத உணர்ந்து நாம செயல்படணும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

நேரம் காலை 7 மணி. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸோடு. நேர்மறையான சிந்தனையும் நேர்மறையான செயலும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு காலை வணக்கங்களோடு நிகழ்ச்சியில் இணைகிறேன் பாண்டிலட்சுமி பிரியா. இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் அறிவோம் ஆயிரம். இன்னைக்கு அறிவோம் ஆயிரம் பகுதியில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாள் குறித்த சிறப்புகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலக பருத்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. பருத்தி உற்பத்தி மற்றும் அதன் பொருளாதார முக்கியத்துவத்தை உணர்த்துற வகையில இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. கேட்ட இந்த தகவலோடு ஒரு பாடலையும் கேட்டுட்டு வந்துடலாம்.

இணைந்திருக்கிறோம் அறிவோம் ஆயிரம் பகுதியில். அறிவோம் ஆயிரம் பகுதியில் இன்றைய நாள் குறித்த சிறப்புகள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததா வனவிலங்குகளை பாதுகாக்கிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 முதல் 8 வரை நாடு முழுவதும் வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுது. உலக விண்வெளி வாரமானது அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை கொண்டாடப்படுது.

காலை 7:10. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்கிறது பரமசிவன் படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது மதுரை தென்றல். மீண்டும் மதுரை தென்றல் கேட்கலாம் காலை 7:35. இனி தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வரும் 10 தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் நேற்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் குறைந்த கட்டணத்திலும் கிடைப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் உட்கட்டமைப்பை பொறுத்தவரை வளரும் நாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி அவரை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், குஜராத் மாநில முதலமைச்சராக 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் திரு நரேந்திர மோடி பதவியேற்றதாகவும் அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை என்ற சேவை குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். கடந்த 2014 ஆண்டு முதல் நடைபெற்ற 3 மக்களவை தேர்தல்களிலும் பிஜேபி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவி வகித்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17 தேதி தொடங்கி வரும் 17 தேதி வரை சேவை ஜோதி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. 25 ஆண்டுகால சேவை குறித்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரை நாடு முழுவதும் காணொலி மூலம் ஒலிபரப்பப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் இன்று நடைபெறவுள்ள சேவை ஜோதி யாத்திரை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த யாத்திரையில் பங்கேற்பது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் பிரதமரின் 25 ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை உறுதிப்பாடு மற்றும் தேச கட்டமைப்பிற்கான கொண்டாட்டமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்மலினுடன் திருமதி நிர்மலா சீதாராமனின் சந்திப்பு குறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை அதிகரித்து ஊக்குவிப்பது மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண

0: பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று பிலாஸ்பூர் சென்றடைந்த குடியரசுத் தலைவர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். தமது பயணத்தின் 2ஆம் நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோத்தங் பகுதியில் உள்ள அட்டல் சுரங்கப் பாலத்தை பார்வையிடுகிறார். எல்லை சாலைகள் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பணியாக விளங்கும் இந்த சுரங்கப்பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அவர் பார்வையிடவுள்ளார். இன்று பிற்பகல் மணாலியில் உள்ள புகழ்பெற்ற ஹிடிம்பா கோவிலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழிபாடு செய்கிறார். இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட இஎஃப்டிஏ நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் 1ஆம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் இன்று உரையாற்ற உள்ளனர். இஎஃப்டிஏ நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள் தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலம் நகாவுன் மக்களவைத் தொகுதிக்கும் மேற்குவங்கம் தமிழகத்தில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தில் தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் மேற்குவங்க மாநிலத்தின் நந்திகிராம் ரெஜிநகர் தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நகாவுன் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 76.2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும் மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நந்திகிராம் தொகுதியில் 79.39% ரெஜிநகரில் 78.42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. எந்தவொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 மணி வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மாலை 4 மணிக்கு பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும், நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூ ஜெர்சியை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் கோத்திமர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸ்மித் மச்சாருடன் விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளும் இணைந்து அந்த விமானத்தை பாதுகாப்பான முறையில் தரையிறக்கியதை பாராட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசுகள் விரைவான விசாரணை நடத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதுகுறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி கழித்து

0: சென்றனர். சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாவுர் காயம் காரணமாக விலகியதால் நோவக் டி ஜோகோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃப்ளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள், இதில் கர்ப்பிணிகளின் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
3: ஒரு குழந்தையின் ஆரோக்கியம் அது பிறந்த பிறகு மட்டும் அல்லங்க, அது கருவில் உருவாகும் முதல் நாளிலிருந்தே தொடங்குகிறது. அதனால் கர்ப்ப காலத்தில் தாய் உடல், மனம், உணவு, வாழ்க்கை முறை ஆகியவை அனைத்தும் மிகவும் முக்கியமானவை. இயற்கை மருத்துவம் ஒரு நோயை குணப்படுத்துவது மட்டும் அல்லங்க, உடலின் இயற்கையான குணப்படுத்தும் சக்தியை ஆதரிப்பதே அதன் நோக்கம். இந்த கர்ப்ப காலத்துல இயற்கை மருத்துவம் எப்படி ஹெல்ப் பண்ணுது பார்த்தோம் அப்படின்னா, சாதாரணமா நம்மளுக்கு வாந்தி குமட்டல்ல இருந்து இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இந்த கர்ப்ப காலத்துல இருக்கிற நீரிழிவு நோயா இருக்கட்டும், இந்த கர்ப்ப காலத்துல இருக்கிற ரத்த அழுத்தமா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. மெயினா பார்த்தோம் அப்படின்னா, இந்த குமட்டல் இதெல்லாமே வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. அதுல வந்து நம்ம சாதாரணமா எந்திரிச்ச உடனே இந்த குமட்டல் வரப்போ இந்த சீத்தலி பிராணயாமாவா இருக்கட்டும், சீத்காரி பிராணயாமா, அது போக வந்து சிம்பிளான ஒரு லெமன் ஜூஸ் வித் ஜிஞ்சர், இதெல்லாமே நம்ம குடிக்கிறதுனால அந்த குமட்டலை வந்து நம்ம சரி பண்ணலாம். அது போக நிறைய பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலத்துல மலச்சிக்கல் இருக்கும். ஸோ இந்த மலச்சிக்கலை வந்து நார் சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் ஆரோக்கியமான கீரை வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து சாதாரணமா இந்த மலச்சிக்கலை வந்து தவிர்த்துடலாம். இந்த கால் வீக்கம், சோர்வு, மன அழுத்தம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு சிம்பிளான உடல் பயிற்சி கொடுக்கறது மூலமும் மூச்சு பயிற்சி கொடுக்கறது மூலமும் இதெல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் நிறைய பண்றாங்க. ஸோ கர்ப்ப காலத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, அவங்க உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கறதுனால கால் வீக்கம் வந்துருது, மோரோவர் அவங்களுக்கு முதுகு வலி நிறைய வருது. இந்த மாதிரி முதுகு வலிக்கெல்லாம் சிம்பிளான கேட் அண்ட் கவ் போஸா இருக்கட்டும், அது போக சிம்பிளான பேக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சஸா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா கால் வீக்கமும் இருக்காது, பேக் பெயினும் வராம அவங்க தவிர்த்துடலாம். மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்துல எல்லாருக்குமே வந்து நார்மல் டெலிவரி ஆகாதா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான உடல் இயக்கம் வந்து முக்காவாசி நம்ம கொடுக்கறது இல்ல. நம்ம வந்து ரொம்ப பயத்திலேயே இருக்கோங்க, ஐயோ என் குழந்தைக்கு வந்து நான் சரியானதுதான் கொடுக்கறேனா, நான் சரியாதான் நான் பண்றேனா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருக்கும். அந்த பயத்தை விட்டு வெளியே வந்து நான் நல்லா இருக்கேன், உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கறத நீங்க முத நம்புங்க, கேளுங்க. அப்படி கேட்க கேட்கதான் உங்களுக்கே உங்க உடம்பு மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வர வரதான் உங்களுக்குமே நானும் ஆரோக்கியமா இருக்கேன், ஆரோக்கியமான குழந்தைய தான் நான் பெற்றெடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் வரும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் உங்களோட ஆரோக்கியத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அடுத்த ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நீங்க உருவாக்குறீங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்வோம், ஆரோக்கியமான கர்ப்பத்தையும் ஆரோக்கியமான தலைமுறையையும் உருவாக்குவோம். நன்றி.
2: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கர்ப்பிணிகளின் ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 சர்க்கரை நோய் பற்றிய விளக்கம் கேட்கலாம்.
4: நலம் வாழ
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி.

செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிறேன் அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் ஒன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னு. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டுதான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்ருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றதுக்கு குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டுதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னா அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான், சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக 3 தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா என்ன நடக்குது என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி, பெரியவர் ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான், கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரான். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம், அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி அந்த விஷயத்தை பற்றி அழகாக 1 மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.

0: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டிய ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசுப்பா.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நேரம் காலை 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு மனப்பாடம் பண்ணு.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். இனி பாடல் கேட்கலாம். உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் கே கே ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஹரிணி.

7:48 மதுர திண்டல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் குரலில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8 மணி. அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டில் காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அதே நேரத்தில் நம்ம வீட்டு இல்லத்தரசிகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சத்தான உணவை ரெடி பண்ணி பேக் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்களை விளம்பரம் காத்துட்ருக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். முதல் பாடல் ஒலிக்கிறது வேட்டையன் திரைப்படத்திற்காக.

கண்ணா அண்டர் கட்டில தண்டர் தொந்தர் அண்டர் வந்தர் ஜூடு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜூடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜூடு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூடு கண்ணா வந்தர் ஜூடு கண்ணா இப்போது ஜோடு.

0: ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா

0: இருந்து வாழ்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பள்ளம் பள்ளம்.
1: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்
2: ஓரமா

0: என்ன மாப்பிள்ள சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் ரெண்டு நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா உனக்கு தான் அடிபடலையே.
1: ஏமா இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். தி ஹெட்லைன்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி இந்த அலைவரிசையில் கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது ரெட் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் அவர்கள் குரலில்.

பட்டு வண்ண குந்தல் விட்டு முடி விழுந்தாலும் பரம்பரை சுத்தா வச்சிருப்பேன்.

8:41 மனமயங்கும் பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. என்றென்றும் காதல் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் KS சித்ரா குரல்களில்

8:46 மதுர திண்டல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஜெமினி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்

0: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா,
1: அதுக்கே
2: வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி, தானா தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் வனஜாக்ஷி என தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றிய வர்ணம், கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:33:35. அரங்கிசை நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம்எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து பந்துவராளி ராகத்தில் சம்போ மகாதேவா, தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எம். எஸ். வரதன் அவர்கள் மிருதங்கம்,

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10 மணி.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.

இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனம் செய்த முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சியில சந்திராயன் 1 என்ற செயற்கை கோளில் இருந்த ME3 கருவிதான் நிலப்பரப்பில் உள்ள நீரோட ட்ரேசஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடித்தது. இது தவிர நிலவில் டைட்டானிக் அதிகமான அளவில் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் நிலவில் குடியிருப்புகளும் உருவாக வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டது. அப்ப சந்திராயன் 1 எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் 15 2003 சந்திராயன் திட்டம் குறித்து பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அறிவித்தார். அக்டோபர் 22, 2008 ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து BSLV-C11 ராக்கெட்டில் சந்திராயன் 1 விண்கலம் ஏவப்பட்டது. நவம்பர் 8, 2008 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. நவம்பர் 14, 2008 விண்கலத்திலிருந்து பிரிந்த ஆய்வு கலன் நிலவின் தென்முனையில் வெளியேறி ஆய்வு செய்தது. இதன் வாயிலாக நிலவின் மேற்பரப்பில் தண்ணீரின் மூலக்கூறுகள் இருப்பது உறுதியளிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 28, 2009 சந்திராயன் திட்டம் நிறைவு பெற்றதாக இஸ்ரோ அறிவித்தது. அதுக்கப்புறம் அந்த செயல்பாடு நின்னு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இந்த முயற்சியை இஸ்ரோ நிறுவனம் விடல. மற்றும் ஒரு முறை சந்திராயன் 2 ஜூலை 22, 2019 ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து சந்திராயன் 2 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஆகஸ்ட் 20, 2019 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. செப்டம்பர் 2, 2019 நிலவின் 100 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் இருந்தபோது விக்ரம் லேண்டர் சாதனம் விடுவிக்கப்பட்டது. இந்த நிலவின் மேற்பரப்பில் இருந்து 2.1 கிலோமீட்டர் லேண்டர் சாதனம் அடைந்த போது பூமியில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறையுடன் தகவலை துண்டித்து விட்டது. சோ அதனாலதான் இந்த சந்திராயன் 2 திட்டம் தோல்வியடைந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம எப்பயுமே விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நம்மளோட நிலைப்பாட்டை நம்ம நிலைநிறுத்த முடியுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு சந்திராயன் 3 லான்ச் பண்ணப்பட்டது. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2 ஏவுதளத்தில் இருந்து ஜூலை 14 சந்திராயன் 3 விண்கலம் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜூலை 11, 2023 சந்திராயன் 3 விண்கலத்தின் 24 மணி நேர முழுமையான ஏவுதல் ஒத்திகை நிறைவடைந்தது. ஜூலை 14, 2023 LVM-3 ராக்கெட் வாயிலாக 3 மற்றும் M-4 ராக்கெட் வாயிலாக சந்திராயன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஜூலை 15, 2023 புவியின் நீள்வட்ட பாதையில் சுற்ற துவங்கிய சந்திராயன் 3 விண்கலத்தின் உயரத்தை உயர்த்தும் முதல் நடவடிக்கை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 41,762 கிலோமீட்டருக்கு 173 கிலோமீட்டர் என்ற அளவிலான நீள்வட்ட பாதையில் விண்கலம் செலுத்தப்பட்டது. ஜூலை 25, 2023 இறுதி கட்ட உயரம் உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. அப்போது 127,603 கிலோமீட்டருக்கு 236 கிலோமீட்டர் நீள்வட்ட பாதையில் விண்கலம் சுற்றி வந்தது. ஆகஸ்ட் 5, 2023 சந்திராயன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஜூலை 15, 2023 புவியின் நீள்வட்ட பாதையில் சுற்ற துவங்கிய சந்திராயன் 3 விண்கலத்தை நிலவின் சுற்றுவட்ட பாதையில் குறைப்பின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இந்த கரெக்டா போய் அங்க பொருந்தது துல்லியமாக. அதுவும் எங்க சந்திராயன் 3 வந்து நிலவின் தென் துருவ பகுதியை அடைந்த ஒரே நாடு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இந்தியா தான் அந்ததை செஞ்சிருக்கு. இதுவரைக்கும் அந்த பகுதியை யாருமே போய் பார்க்கல, அதோட இமேஜஸ் யாரும் எடுக்கல. சந்திராயன் 2 ஆர்பிட்டருக்கும் சந்திராயன் 3 லேண்டருக்கும் இடையே இருவழி தகவல் தொடர்பு நிறுவப்பட்டது. ஆகஸ்ட் 22, 2003 நிலவை 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து லேண்டர் சாதனம் எடுத்த புகைப்படங்கள் இஸ்ரோ வெளியிட்டது. ஆக ஆகஸ்ட் 23, 2023 மாலை 6 மணி அளவில் நிலவின் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கியது. இன்று அது நிலவை பற்றிய தென் துருவத்தில் உள்ள நிலவில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிய நமக்கு இந்த சந்திராயன் திட்டமானது செயல்படுது. அப்ப நிலவை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணாங்களா, நம்ம பூமியோட துணைக்கோளை மட்டும்தான் ஆராய்ச்சி நடந்திருக்கா அப்படின்னா இல்ல. அடுத்த ஒரு பெரிய திட்டம் இதற்கு முன்னதாகவே செயல்பட்டது. அது என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் கிரகத்தை பற்றிய தகவல். செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம் அல்லது மங்கள்யான் என்று அழைக்கப்படிய மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்பது செவ்வாய் கோளின் ஆய்வு பற்றிய செய்திகளை இஸ்ரோ செய்தது. ஏவப்பட்ட

0: நாள் என்ன அப்படின்னா நவம்பர் 5, 2013 இதை செஞ்சிருக்காங்க. செவ்வாய் வட்டப்பாதை அடைந்த நாள் செப்டம்பர் 24, 2014. இதுல எந்த ராக்கெட்ல வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா PSLV-C25 அப்படின்ற ராக்கெட் மூலமாக எடுத்து செல்லப்பட்டது. மார்ஸ் ரோவர் என்று அழைக்கப்படிய அந்த மிஷன் செலுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் செலவு தோராயமாக ₹450 கோடி அப்படின்னு சொல்றாங்க. மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட விண்வெளி திட்டம். அண்மையில் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வந்து செவ்வாய் கிரகம் குறித்து ஆய்வதற்கான விண்ணில் ஏவப்பட்ட மங்கள்யான் விண்கலம் குறித்து ஊடகங்கள் பரவலாக செய்திகள் வந்தன. இந்தியா மட்டுமன்றி அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வந்து விண்வெளி ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. வட அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் விண்ணில் நடக்கும் மாற்றங்களையும் புதிய கிரகங்களின் அசைவுகள் ஒவ்வொன்றையும் துல்லியமாக கணித்து வருவது அனைவருக்கும் தெரியும். இந்தியாவின் மங்கள்யானை போலவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே சந்திராயன் கூட 3 ஸ்டெப், மங்கள்யான் வந்து ஒரே ஸ்டெப்லேயே நடந்த விஷயம். இந்தியாவின் மங்கள்யானை போலவே அண்மையில் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 100 கோடி விண்மீன்களை புகைப்படம் எடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கயா என்கிற அதிநவீன செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது. இதற்கான செலவு $100 கோடி என்று சொல்லப்படுகிறது. புவியை விற்று 15 லட்சம் மைல்களுக்கு அப்பால் சென்று நிலை கொள்ளும் இந்த செயற்கைக்கோள் அங்கிருந்து பல விண்மீன்களை படமெடுத்து பூமிக்கு அனுப்பும். இந்த செயற்கைக்கோளின் மூலம் 50,000 கோள்கள் குறித்த தகவல்களை ஐரோப்பா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமானது தெரிவித்திருக்கின்றது. மங்கள்யான் தன் முதல் முயற்சியிலே செவ்வாய் வட்டப்பாதையை வெற்றிகரமாக அடைந்தது முதல் விண்வெளி அமைப்பு பாராட்டத்தக்கக்கூடிய செவ்வாய் வட்டப்பாதையை அடைந்த முதல் ஆசியா நாடு எது அப்படின்னா இந்தியா தான். சோவியத் விண்வெளி திட்டம் நாசா மற்றும் ஐரோப்பா விண்வெளி நிறுவனம் இதற்கு பிறகு செவ்வாய் சுற்றுப்பாதையை அடைந்த 4வது விண்வெளி நிறுவனமாக இருக்கின்றது. ஆக நம்ம நிலவை பற்றிய ஆராய்ச்சி மட்டும் இல்லாது அதற்கு முன்னாலேயே செவ்வாய் பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. இப்ப செவ்வாய் கிரகத்துல வாழக்கூடிய வசதி இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்ல, விண்வெளி ஆராய்ச்சியில வெறும் நம்ம ரோவர், லேண்டர், சேட்டிலைட்ஸ் இது மாதிரி மட்டும்தான் போட்டு நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோமா, இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோமா, அப்ப மனிதர்கள் அங்க போய் இருந்து அந்த செயல் நிலைப்பாடுகளை கவனிக்கலையா அப்படின்றது வரும்போது ககன்யான் என்று சொல்லக்கூடிய விண்வெளி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ககன்யான் என்பது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ஒரு திட்டமாகும். சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ககன் என்றால் வானம், யான் என்றால் வாகனம் என்று பொருள். இத்திட்டத்தின்படி 3 வீரர்களை பூமியில் தாழ்வட்டத்தில் இருந்து அதாவது 400 கிலோமீட்டர் உயரம் அனுப்பி 3 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் தங்கி ஆய்வு செய்துவிட்டு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்புவார் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் தொழில்நுட்பத்தை நிரூபித்து காட்டுவது, விண்வெளி வீரர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பது. ககன்யான் திட்டத்துல வந்து விண்வெளி செல்லும் 4 வீரர்களை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவித்தார். இந்த மனித விண்வெளி பயண திட்டம் ISSP என்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ISRO ஒரு தொடர்ச்சியான திட்டமாகும். இந்த திட்டமானது விண்கலத்தை தாழ்புவி வட்ட அணையில் செலுத்த தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்கும். மனிதர்கள் இல்லாத ககன்யான் 1, ககன்யான் 2 விண்கலங்கள் 2024 விண்வெளி ஏவ திட்டமிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2025 LVM-3 ஊர்தியில் எப்படி சந்திராயன் 3 அனுப்புனாங்களோ அதே ராக்கெட்ல விண்கலம் செலுத்தப்பட்டது. ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை செய்துகிட்டு இருக்கு. இந்த திட்டம் வெற்றிகரமாக நினைவடைந்தால் சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக மனிதன் விண்வெளிக்கு செல்லும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தந்தார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான M. கவிதா அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.
1: இஸ்ரோ நிறுவனம் செய்த முக்கியமான ஒரு என்ன அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சியில சந்திராயன் 1 என்ற செயற்கை கோளில் இருந்த ME3 கருவி தான் நிலப்பரப்பில் உள்ள நீரோட ட்ரேசஸ் இருக்கு அப்படின்றத கண்டுபிடித்தது. இது தவிர நிலவில் டைட்டானிக் அதிகமான அளவில் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் நிலவில் குடியிருப்புகளும் உருவாக வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டது. அப்ப சந்திராயன் 1 எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் 15 2003 சந்திராயன் திட்டம் குறித்து பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அறிவித்தார். அக்டோபர் 22, 2008 ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து BSLV-C11 ராக்கெட்டில் சந்திராயன் 1 விண்கலம் ஏவப்பட்டது. நவம்பர் 8 2008 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. நவம்பர் 14 2008 விண்கலத்திலிருந்து பிரிந்த ஆய்வு கலன் நிலவின் தென்முனையில் வெளியேறி ஆய்வு செய்தது. இதன் வாயிலாக நிலவின் மேற்பரப்பில் தண்ணீரின் மூலக்கூறுகள் இருப்பது உறுதியளிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 28 2009 சந்திராயன் திட்டம் நிறைவு பெற்றதாக இஸ்ரோ அறிவித்தது. அதுக்கப்புறம் அந்த செயல்பாடு நின்னு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இந்த முயற்சியை இஸ்ரோ நிறுவனம் விடல. மற்றும் ஒரு முறை சந்திராயன் 2 ஜூலை 22 2019 ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து சந்திராயன் 2 விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது.

2019 நிலவின் சுற்றுவட்ட பாதையில் விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. செப்டம்பர் 2, 2019 நிலவின் 100 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் இருந்த போது விக்ரம் லேண்டர் சாதனம் விடுவிக்கப்பட்டது. இந்த நிலவின் மேற்பரப்பில் இருந்து 2.1 கிலோமீட்டர் லேண்டர் சாதனம் அடைந்த போது பூமியில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு அறையுடன் தகவலை துண்டித்து விட்டது. சோ அதனாலதான் இந்த சந்திராயன் 2 திட்டம் தோல்வியடைந்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம எப்பயுமே விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நம்மளோட நிலைப்பாட்டை நம்ம நிலைநிறுத்த முடியுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு சந்திராயன் 3 லான்ச் பண்ணப்பட்டது. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்தில் இருந்து ஜூலை 14 சந்திராயன் 3 விண்கலம் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜூலை 11, 2023 சந்திராயன் 3 விண்கலத்தின் 24 மணி நேர முழுமையான ஏவுதல் ஒத்திகை நிறைவடைந்தது. ஜூலை 14, 2023 LVM3 ராக்கெட் வாயிலாக 3 மற்றும் M4 ராக்கெட் வாயிலாக

ஜூலை 14 சந்திராயன் 3 விண்கலம் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜூலை 11 2023 சந்திராயன் 3 விண்கலத்தின் 24 மணி நேர முழுமையான ஏவுதல் ஒத்திகை நிறைவடைந்தது. ஜூலை 14 தேதி 2023 LVM3 ராக்கெட் வாயிலாக 3 மற்றும் M4 ராக்கெட் வாயிலாக சந்திராயன் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஜூலை 15 2023 புவியின் நீள்வட்ட பாதையில் சுற்ற துவங்கிய சந்திராயன் 3 விண்கலத்தின் உயரத்தை உயர்த்தும் முதல் நடவடிக்கை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 41,762 கிலோமீட்டருக்கு 173 கிலோமீட்டர் என்ற அளவிலான நீள்வட்ட பாதையில் விண்கலம் செலுத்தப்பட்டது. ஜூலை 25 2023 இறுதி கட்ட உயரம் உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்தது. அப்போது 1,27,603 கிலோமீட்டருக்கு 236 கிலோமீட்டர் நீள்வட்ட பாதையில் விண்கலம் சுற்றி வந்தது. ஆகஸ்ட் 5 2023 சந்திராயன் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஜூலை 15 2023 புவியின் நீள்வட்ட பாதையில் சுற்ற துவங்கிய சந்திராயன் 3 விண்கலத்தை நிலவின் சுற்றுவட்ட பாதையில் குறைப்பின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இந்த கரெக்டா போய் அங்க பொருந்தது துல்லியமாக. அதுவும் எங்க சந்திராயன் 3 வந்து நிலவின் தென் துருவ பகுதியை அடைந்த ஒரே நாடு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இந்தியா தான் அந்த செஞ்சிருக்கு. இதுவரைக்கும் அந்த பகுதியை யாருமே போய் பார்க்கல, அதோட இமேஜஸ் யாரும் எடுக்கல. சந்திராயன் 2 ஆர்பிட்ருக்கும் சந்திராயன் 3 லேண்டருக்கும் இடையே இருவழி தகவல் தொடர்பு நிறுவப்பட்டது. ஆகஸ்ட் 22 2003 நிலவை 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து லேண்டர் சாதனம் எடுத்த புகைப்படங்கள் இஸ்ரோ வெளியிட்டது. ஆக ஆகஸ்ட் 23 2023 மாலை 6 மணி அளவில் நிலவின் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கியது. இன்று அது நிலவை பற்றிய தென் துருவத்தில் உள்ள நிலவின் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிய நமக்கு இந்த சந்திராயன் திட்டமானது செயல்படுது. அப்ப நிலவு மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணாங்களா, நம்ம பூமியோட துணைக்கோளை மட்டும்தான் ஆராய்ச்சி நடந்திருக்கா அப்படின்னா இல்ல. அடுத்த ஒரு பெரிய திட்டம் இதற்கு முன்னதாகவே செயல்பட்டது. அது என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் கிரகத்தை பற்றிய தகவல். செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம் அல்லது மங்கள்யான் என்று அழைக்கப்படிய மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்பது செவ்வாய் கோளின் ஆய்வு பற்றிய செய்திகளை இஸ்ரோ செய்தது. ஏவப்பட்ட நாள் என்ன அப்படின்னா நவம்பர் 5 2013 இதை செஞ்சிருக்காங்க. செவ்வாய் வட்டப்பாதையை அடைந்த நாள் செப்டம்பர் 24 2014. இதுல எந்த ராக்கெட்ல வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா PSLV C-25 அப்படின்ற ராக்கெட் மூலமாக எடுத்து செல்லப்பட்டது. மார்ஸ் ரோவர் என்று அழைக்கப்படிய அந்த மிஷன் செலுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் செலவு தோராயமாக ₹450 கோடி அப்படின்னு சொல்றாங்க. மிக குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட விண்வெளி திட்டம். அண்மையில் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வந்து செவ்வாய் கிரகம் குறித்து ஆய்வதற்கான விண்ணில் ஏவப்பட்ட மங்கள்யான் விண்கலம் குறித்து ஊடகங்களில் பரவலாக செய்திகள் வந்தன. இந்தியா மட்டுமன்றி அமெரிக்கா, ஐரோப்பா, சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வந்து விண்வெளி ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. வட அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் விண்ணில் நடக்கும் மாற்றங்களையும் புதிய கிரகங்களின் அசைவுகள் ஒவ்வொன்றையும் துல்லியமாக கணித்து வருவது அனைவருக்கும் தெரியும். இந்தியாவின் மங்கள்யானை போலவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே சந்திராயன் கூட 3 ஸ்டெப், மங்கள்யான் வந்து ஒரே ஸ்டெப்லே நடந்த விஷயம். இந்தியாவின் மங்கள்யானை போலவே அண்மையில் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 100 கோடி விண்மீன்களை புகைப்படம் எடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கயா என்கிற அதிநவீன செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது. இதற்கான செலவு $100 கோடி என்று சொல்லப்படுகிறது. புவியை விற்று 15 லட்சம் மைல்களுக்கு அப்பால் சென்று நிலை கொள்ளும் இந்த செயற்கைக்கோள் அங்கிருந்து பல விண்மீன்களை படமெடுத்து பூமிக்கு அனுப்பும். இந்த செயற்கைக்கோளின் மூலம் 50,000 கோள்கள் குறித்த தகவல்களை ஐரோப்பா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமானது தெரிவித்திருக்கின்றது. மங்கள்யான் தன் முதல் முயற்சியிலே செவ்வாய் வட்டப்பாதையை வெற்றிகரமாக அடைந்தது முதல் விண்வெளி அமைப்பு பாராட்டத்தக்கக்கூடிய செவ்வாய் வட்டப்பாதையை அடைந்த முதல் ஆசியா நாடு எது அப்படின்னா இந்தியா தான். சோவியத் விண்வெளி திட்டம் நாசா மற்றும் ஐரோப்பா விண்வெளி நிறுவனம் இதற்கு பிறகு செவ்வாய் சுற்றுப்பாதையை அடைந்த 4வது விண்வெளி நிறுவனமாக இருக்கின்றது. ஆக நம்ம நிலவை பற்றிய ஆராய்ச்சி மட்டும் இல்லாது அதற்கு முன்னாலேயே செவ்வாய் பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. இப்ப செவ்வாய் கிரகத்துல வாழக்கூடிய வசதி இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்ல, விண்வெளி ஆராய்ச்சியில வெறும் நம்ம ரோவர், லேண்டர், சேட்டிலைட்ஸ் இது மாதிரி மட்டும்தான் போட்டு நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோமா?

0: இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறோமா? அப்ப மனிதர்கள் அங்க போய் இருந்து அந்த செயல் நிலைப்பாடுகளை கவனிக்கலையா அப்படின்றது வரும்போது ககன்யான் என்று சொல்லக்கூடிய விண்வெளி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ககன்யான் என்பது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ஒரு திட்டமாகும். சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ககன் என்றால் வானம், யான் என்றால் வாகனம் என்று பொருள். இத்திட்டத்தின்படி 3 வீரர்களை பூமியில் தாழ்வட்டத்தில் இருந்து, அதாவது 400 கிலோமீட்டர் உயரம் அனுப்பி 3 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் தங்கி ஆய்வு செய்துவிட்டு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்புவார் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் தொழில்நுட்பத்தை நிரூபித்து காட்டுவது, விண்வெளி வீரர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பது. ககன்யான் திட்டத்தில் வந்து விண்வெளி செல்லும் 4 வீரர்களை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவித்தார். இந்த மனித விண்வெளி பயண திட்டம் ISSP என்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ISRO ஒரு தொடர்ச்சியான திட்டமாகும். இந்த திட்டமானது விண்கலத்தை தாழ்புவி வட்ட அணையில் செலுத்த தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்கும். மனிதர்கள் இல்லாத ககன்யான் 1, ககன்யான் 2 விண்கலங்கள் 2024 ஆண்டில் விண்வெளி ஏவ திட்டமிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 25 ஆண்டில் LVM-3 ஊர்தியில், எப்படி சந்திராயன் 3 அனுப்புனாங்களோ அதே ராக்கெட்ல விண்கலம் செலுத்தப்பட்டது. ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கு. இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தால் சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக மனிதன் விண்வெளிக்கு செல்லும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தந்தார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான M. கவிதா அவர்கள்.

நேரம் 10:24. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஒலிக்கிறது அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து.

29 நிமிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது அழகன் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

10:40 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனி அடுத்த பாடல் ஒலிக்கிறது. சின்னவர் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில்.

நேரம் 10:45. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது தேவர் மகன் திரைப்படத்திற்காக கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 10:54. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் ஒலிக்கிறது புதிய முகம் திரைப்படத்திற்காக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் 1980களில் வெளிவந்த படங்களில் இருந்து பாடலை கேட்கலாம். முதல் பாடல் ஒலிக்கிறது மூடு பனி திரைப்படத்திற்காக. இந்த படம் 1980 வெளியான திரைப்படம். கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் குரலில்.

நிகழ்ச்சியில் இனி 1984 வெளியான வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம் ஜெயச்சந்திரன் அவர்கள் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மணி 10 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1961 நிகழ்ச்சியில் அடுத்ததா 1988 வெளியான சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் குரலில்.

11:16 மதுரதண்ட நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. 1988 வெளியான அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரல்களில்

11:21 மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. 1981 வெளியான அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா மற்றும் ஜென்சி அந்தோனி குரல்களில்.

நிகழ்ச்சியில் இனி 1982 வெளியான பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஸ்வானி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது 1981 வெளியான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.

11:37 மதுர தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. 1985 வெளியான உதயகீதம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: தான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 11:43. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது 1989 வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரத்தின் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கிறது. 1989 வெளியான பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் மலேசியா வாசுதேவன் மற்றும் கே எஸ் சித்ரா.
1: இளம் பை

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, முடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்கா எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: மதுரை திண்டல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடல் ஒலிக்கிறது. 1988 வெளியான என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12 மணி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்றைய நிகழ்ச்சிகளும் அவை ஒளிபரப்பாகும் நேரங்களும் குறித்து நிகழ்ச்சியும் நேரமுமாய். பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், பகல் 12:10 இசை மேடை, இதில் மெதுரி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 என் உயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம், அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து, இதில் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனிவர் பி ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக ஆகிய பகுதிகள் இடம்பெறும். பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், 1:55 மேலிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:10

ஐந்துக்கு மதுர தென்றல் ஆகியவை கேட்கலாம். பிற்பகல் 2:40 விளையாட்டு அரங்கம். இதில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஏழுக்கு மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகும். 5:30 மதுர தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்களாக ஆசை ஆசையாய் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:50 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுர தென்றல், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும். மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் விவசாயி சாமிக்கண்ணு அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். அதைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல். இரவு 8:10 இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி கேட்கலாம். 8:30 இது நம்ம ஏரியா, 8:45 மதுர தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை. இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: இதுவரை மேதுரி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 25 ஆண்டுகள் பொதுச் சேவையின் நிறைவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், விநாயகர் கோயிலுக்கு சென்று 140 கோடி மக்களுக்காக வழிபாடு செய்ததாக கூறினார். மக்களுக்காக இரவும் பகலும் தொடர்ந்து சேவையாற்ற தமக்கு வலிமை அளிக்க பிரார்த்தனை செய்ததாக அவர் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் மக்களின் நம்பிக்கையை பெற்றது மிகப்பெரிய சொத்து என்று திரு நரேந்திர மோடி கூறினார். மக்களின் நலனுக்காக கொள்கை அளவில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைபேசிகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது உலக அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கைபேசிகள் பிரபலமாகியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நிலையான வேளாண் வளர்ச்சியில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியலை நாட்டு சேவைக்காக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஏழைகள், இளையோர், விவசாயிகள், மகளிருக்காக பிரதமர் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கடந்த 25 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 140 கோடி இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக திரு நிதின் நவீன் தெரிவித்தார். இந்நிலையில் இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாராட்டியுள்ளார். 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது அவரது மிகப்பெரிய சாதனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை எப்போதும் பின்பற்றிய தலைவர் என்று பாராட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2001 ஆம் ஆண்டு இதே நாளில் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவியேற்றதை நினைவு கூர்ந்துள்ளார். ஏழை மக்களின் நலனுக்காகவும் இளையோர் மகளிர் மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் திரு நரேந்திர மோடி என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்

0: வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் முதலமைச்சராக 13 ஆண்டுகளையும் பிரதமராக 12 ஆண்டுகளும் திரு நரேந்திர மோடி பதவி வகித்ததாக தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகள் பொதுச்சேவை நிறைவையொட்டி தமிழகத்தின் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: 7 அக்டோபர் 2026 25 ஆண்டுகள் கடந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும், அதை தொடர்ந்து இப்பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர் 2047 வரலும் விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் இந்த நாட்டிற்கு, உலகத்திற்கு முதல் நாடாக, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும், அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட, அந்த துறையில முதன்மையாக நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடல்சார் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று கோவாவில் செயல்படுத்தப்படும் சாகர்மாலா திட்டம் இடம்பெறுகிறது.
3: நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் கடல்சார் துறையின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் 11,000 கிலோமீட்டர் நீளமான கடலோர பகுதிகளும், 14,500 கிலோமீட்டர் நீர்வழி பாதையும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 சாகர்மாலா திட்டத்தை தொடங்கி வைத்தார். துறைமுகங்களை நவீனமயமாக்குவது, வர்த்தக கப்பல் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவது, கடலோர சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சாகர்மாலா திட்டம் உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவா போன்ற மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சாகர்மாலா திட்டம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் துறைமுக கட்டமைப்பு, நீர்வழித்தடம், படகு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் சாகர்மாலா திட்டம் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவாவில் இதுவரை 840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கோவா துறைமுகத்துறை தலைவர் ஆக்டேவியோ ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் கடல்சார் கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் துறைமுகங்களை இணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறியுள்ளார். 980 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவாவில் சாகர்மாலா கடல்சார் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்.
0: ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 5.5% உயர்த்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25%லிருந்து 5.5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்க விகிதம் அதிகரித்து வருவதை அடுத்தும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதன் மூலமும் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். கானா நாட்டின் அக்ராவில் வெளியுறவு சேவை கல்விக் கழகத்தில் உரையாற்றிய அவர், திறன் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகள் இடையேயான உறவுகள் மிக பழமையானது என்று தெரிவித்த அவர், இந்தியா கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக

0: கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடன் வணிகம், பேரிடர் மேலாண்மை, வேளாண், சுகாதாரம், பசுமை எரிசக்தி துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகள், ஜவுளி தொழிலாளர்கள், பின்னலாடை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கைத்தறி தொழில்துறையுடன் இணைந்து ஏராளமான சிறிய ஜவுளி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதையும் திரு கிரிராஜ் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ம் நாளான இன்று 11 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டியது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கும் 2வது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-6, 2-11, 7-11, 12-10 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சியான் சியூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:30. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை நாளை 7 மணி வரை வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை இன்றிரவு 11:30 வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் நாளை காலை 5:30 வரை 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் உயரம் இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியதலை முதல் வெம்பார் வரை நாளை இரவு 11:30 வரை 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகள் உயரும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் இன்று இரவு 11:30 வரை அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 மணி வரை 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவனந்தபுரம் கடலோர பகுதிகளில் இன்றிரவு 11:30 வரை 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.2 மீட்டராக அலைகள் உயரும். துறைமுகம் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவதற்கான இந்த அறிவிப்பினை நேயர்கள் கேட்டீர்கள். வெள்ளிசை பாடல்கள். முதலில் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் ஜெயஸ்ரீ ஜெகன் பாடியுள்ள கா அமீர்ஜான் இயற்றிய பாடல்.

0: நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்க

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை ஒட்டி வந்து நின்னுச்சு, என்ன

0: அச்சச்சோ, அதுக்குள்ளேயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
0: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
0: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. இனி கேட்கலாம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: affairs. External Affairs Minister Dr. S. Jaishankar has said that India's partnership with Africa is being built not just for today, but for generations to come. Addressing a gathering at the Foreign Service Institute of Ghana in Accra, he highlighted India's progress in the economy, infrastructure, digital technology and manufacturing. Dr. Jaishankar stressed the need for India and Africa to turn their young populations into skilled and empowered citizens. India has called for stronger climate action and faster implementation of the Paris Agreement at the pre-conference of the parties or COP31 meeting in Fiji. Union Environment Minister Bhupender Yadav said there is a need to close gaps in understanding, fulfill existing climate commitments, and accelerate progress towards the goal of limiting global temperature rise to 1.5 degrees Celsius. Addressing the plenary session, Mr. Yadav stressed the need for greater capacity building and adequate means of implementation. Prime Minister Narendra Modi today shared an article written by agricultural economist Ashok Gulati on the transformation of Indian agriculture. The article highlights Prime Minister Modi's 25-year journey from Gujarat's agrarian transformation to a broader transformation of Indian agriculture, shows how better irrigation, reliable power, rural roads, technology and market access helped farmers increase productivity and income. And benchmark domestic equity indices were trading around 0.4% lower during the afternoon session today. Sensex slipped 241 points to 72,827, while Nifty lost 117 points to 22,659 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. எண்ணுயிர் தோழி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து ஆய்வின் மூலம் பல புதிய பாதைகளை உருவாக்கும் பெண்கள் பலர். அது மட்டுமல்ல, பேராசிரியராக மாணவர்களுக்கு வழிகாட்டும் அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக வாழ்க்கையின் பல பொறுப்புகளையும் சவால்களையும் கடந்து சாதிப்பவர்கள் பெண்கள். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி. ஆனந்தி அவர்கள். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
2: என்னோட பேர் வந்து முனைவர் ஆனந்தி. நான் வந்து பூச்சியியல் துறையில வேளாண் கல்லூரியில இணை பேராசிரியராக மதுரை பல்கலைக்கழகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
1: பூச்சியியல் துறை, இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன?
2: அதாவது பிஎஸ்சி அக்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நான் இங்க நம்மளுடைய மதுரை பல்கலைக்கழகத்துல வேளாண் பல்கலைக்கழகத்துலதான் நான் பண்ணேன். பண்றப்பே எனக்கு வந்து அந்த பூச்சியியல் துறையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பூச்சிகளை கலெக்ட் பண்றது, அதே மாதிரி பூச்சியை வளர்க்கறது, எப்படி வந்து விவசாயிகளுக்கு வந்து இதை கட்டுப்படுத்துறதுல, விவசாயம் படிக்கிற டிகிரி வாங்குற நமக்கு வந்து கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கறத அதிகமா எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி அந்த ஆசிரியர்களும் எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப அருமையான கிளாஸ் நடத்துவாங்க. என்டமாலஜி சப்ஜெக்ட்ங்கிறது, அதாவது பூச்சியியல் சப்ஜெக்ட்ங்கிறது வந்து ரொம்ப எக்ஸலண்டா நடத்துவாங்க. சோ அது கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். சோ முக்கியமா அதனுடைய இம்பார்ட்டன்ஸை கருதி இந்த சப்ஜெக்ட வந்து நான் செலக்ட் பண்ணேன்.
1: அதாவது உங்களோட பயணம் வந்து எப்படி தொடங்குச்சு அப்படின்றது வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ ஒரு பெண்ணா ஒரு ஆராய்ச்சி துறையில வந்த அனுபவம், இதுல நீங்க பார்த்த சவால்கள் என்னென்ன?
2: அதாவது நான் வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்ச உடனே அடுத்து எம்எஸ்சி அக்ரியும் கண்டினியூஸா பண்ணிட்டேன். ஆனா வந்து அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம பெண் பிள்ளையா இருக்கிறதுனால, அதுவும் ஒரு கிராமம் பேஸ்ல வந்திருக்கிறதுனால, அப்பா அம்மா வந்து ஆசிரியர்கள் தான் இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன சீக்கிரமாவே பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுங்கிறதான் அவங்களுடைய குறிக்கோள். சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, என்னோட 24-25 வயசுலயே கல்யாணம் பண்ணி பண்ணி கொடுத்துட்டாங்க.

0: அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு என்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா என்னுடைய படிப்புக்கு என்னுடைய கணவர். அவர் வந்து என்னைய வந்து நான் டெல்லியில போய் ஒரு PhD முனைவர் பட்டம் பெறுவதற்கு அவர் ஒரு திருமணம் முடிச்சிருந்தாலும் அவர் என்னை படிக்க வச்சு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா என்னுடைய கணவர் தான். அவர் மூலமா தான் நான் படித்தேன். படிச்சுட்டே அங்கே அலகாபாத் அக்ரிகல்ச்சர் காலேஜில் வந்து வேலையும் பார்த்தேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக தான் இருந்தேன். அந்த வேலையும் பார்த்துட்டு படிப்பையும் கவனிச்சுட்டு எனக்கு இந்த வேலையை என்னுடைய முயற்சின்னு சொல்லலாம், பிளஸ் கடவுளுடைய கிருபைன்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பாக அது நீங்கள் முனைவர் பட்டம் வாங்குறதுக்கு உங்கள் கணவர் தான் வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாக வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து கிடைச்ச ஒரு வாய்ப்பை வந்து நழுவ விடாமல் அதில் வந்து வெற்றி அடைஞ்சு நீங்கள் வெளியில் வந்தது தான் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? சரி, இப்போ இதில் ஒரு பேராசிரியராகவும் அந்த பொறுப்பும் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணாக இருக்கிற இந்த பொறுப்பும் ரெண்டையும் வந்து நீங்கள் சமநிலையாக நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அதாவது என்ன மாதிரியான ஒரு யுத்திகளை நீங்கள் பயன்படுத்துறீங்க? இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நிலையில் வந்து நீங்கள் தடுமாறினீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறீங்க?
0: என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம் எப்படியோ அதே மாதிரி தான் நான் என்னுடைய அலுவலகத்தையும் நான் சொல்லுவேன். முக்கியமாக என் பிள்ளை எப்படியோ அதே மாதிரி தான் என்னுடைய மாணவர்களையும் நான் கருதுவேன். அதனால தான் எனக்கு மாணவர்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களையுமே பிள்ளைங்களா அவங்களே சொல்லுவாங்க, மேம் நீங்கள் வந்து அடிக்கடி பிள்ளைங்களான்னு சொல்கிற வேர்டு வந்து எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என் பிள்ளையை நான் எப்படி நான் பார்க்குறேனோ அதே மாதிரி தான் என்னட்ட கொடுத்துருக்கிற மாணவர்களையும் நான் பார்ப்பேன். என் பிள்ளையை நான் எப்படி திட்டுறனோ அதே மாதிரி தான் என் மாணவர்களையும் திட்டுவேன். எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு என்னால் என்னுடைய நாலேஜ் எவ்வளோ தூரத்துக்கு கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு தோணுதோ, எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, எவ்வளோ எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் சரி, நான் அலுவலகத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். அதே மாதிரி வீட்டிலையும் முக்கியமாக உணவு பரிமாறுறதுல என் கணவருக்கு என் பிள்ளைங்களுக்கு எது வேணுமோ அதை நான் கண்டிப்பாக பார்த்து செய்வேன். ஹெல்ப்புக்கு இருந்தாலுமே சமைக்கிறதுங்கிறது நான் தான் செய்யணும். அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஹெல்த்தியான உணவை கொடுக்க முடியுங்கிறதையும் நான் பார்த்துக்குவேன். அதே மாதிரி என்னுடைய குழந்தையினுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய பையனுடைய அவன் ஒவ்வொரு ஆட்டிடியூடையுமே நான் வந்து கண்ணோக்கமாகவே இருப்பேன். அவன் எதுவும் தப்பான வழியில் போயிடுறானான்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் வந்து நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து ரொம்ப ஓவர்லோடட் தான் ரெண்டையும் ஈக்குவலாக கன்சிடர் பண்ணுறதுனால, பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. என் பிள்ளையை நல்லா வளர்க்குறேன், என் கணவருக்கு வேண்டிய காரியங்களை நான் செஞ்சு கொடுக்குறேன். அதே நேரத்தில் என்னுடைய மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ மன முழு திருப்தியும் எனக்கு கிடைக்குது.
1: அதாவது பொறுப்புகள் வந்து அதிகமாக இருந்தாலும் அதுலேயும் நான் வந்து ஒரு திருப்தியை நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதில் உங்களை பெருமைப்பட வைத்த ஒரு தருணம், இந்த இடத்துல நான் இது பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்ற தருணம்?
0: அதாவது நான் எப்போதுமே மாணவர்கள்ட்ட ஃபீட்பேக் வாங்குவேன். ஸோ ஃபீட்பேக் வாங்குறப்ப மாணவர்கள் வந்து சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு பல்கலைக்கழகமே பெஸ்ட் டீச்சர் அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு நிலைமையிலேருந்து என்னை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் ஒரு காரணமாக இருந்தாலும் என்னுடைய முயற்சிகளும் கூட இருந்திருக்கலாம். இந்த அந்த தருணம் வந்து நான் அந்த அவார்டு வாங்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு. இதுக்கு தகுதி இல்லைனாலும் இதை தகுதிப்படுத்தும்படியாக எனக்கு வந்து சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்தது என்னோட முயற்சியா இல்லை கடவுளுடைய அனுகிரகமானு தெரியாது, பட் அது ஒரு மிக பெருமைப்படுத்துறதா இருந்துச்சு. அதே மாதிரி என்னுடைய லைஃப்ல என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா என்னுடைய கணவரும் சரி என்னுடைய பிள்ளையும் சரி என்னை வந்து அதிகமாக அன்பு செஞ்சு உண்மையான அன்போட இருப்பாங்க. அதுவும் எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெருமையான தருணங்களா நான் ஃபீல் பண்றேன்.
1: உங்ககிட்ட படித்த மாணவிகள் உங்களை வந்து ஒரு பெண் பேராசிரியராக முன் உதாரணமா எடுத்திருக்காங்களா?
0: கண்டிப்பா மேம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம் நீங்க ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க, ஃபீட்பேக்ல கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பாடங்களை கற்றுக் கொடுக்கறத காட்டிலும் அவங்களுடைய வாழ்க்கையில போராடுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அது நான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுவேன் அவங்கள. நிறைய பிள்ளைங்க வந்து என்னை உரிமையோட சித்தி அக்கா அம்மா அப்படிலாம் கூப்பிடுறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன மேம் வந்து ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த பாடத்தை தாண்டி அவங்க கிட்ட இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெண் அவங்க கிட்ட இருக்கிற திறமையை வந்து கொண்டு வரணும்னா கல்வியை தாண்டி அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ்லாம் நீங்கள் கொடுப்பீங்க?
0: அதாவது நான் முக்கியமாக இந்த இளம் பருவத்தில் உள்ள வாலிப பிள்ளைங்களை நான் ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய சொல்லுவேன். இந்த இன்ஃபாக்சுவேஷன் கண்டிப்பாக வந்து இந்த வயசில் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க, அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணிடுங்க. லைஃப்பில் வந்து லைஃப் பார்ட்னர்னா அந்த சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அதை சாய்ஸை கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களுடைய ஃபுட்டு ஹேபிட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருந்தாலும் சரி, அதனால நான் ரொம்ப லீட் பண்ணுவேன். முடிச்சுட்டு போனாலும் கூட அவங்களோட ஃபோனில் பேசுறது, அவங்களுடைய ஃப்யூச்சர்

0: பிளான் என்ன, கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்காங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எப்படி அவங்களுடைய நடத்தைகள் போயிட்டு இருக்குங்கிறத நான் ஃபாலோ பண்ணுவேன்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஒரு பெண்ணோட முன்னேற்றத்திற்கு அந்த குடும்பத்தோட ஆதரவு ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பாமா, ஏன்னா இப்ப வர்ற ஜென்ரேஷன்ல நம்ம நிறைய மீடியாஸ்ல நம்ம என்ன நினைக்கிறோம், இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் இண்டிபெண்டா இருக்கும் பொழுது நிறைய இடத்துல தவறி விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம பேரண்ட்ஸையும் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது நல்ல ஒரு நிலைமையில நம்ம வர முடியும். ஏன்னா நமக்கு ஆலோசனை நம்ம எல்லாத்துலயுமே நம்ம கரெக்டா எடுப்போம்னு சொல்ல முடியாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க கரெக்டான ஒரு அன்பு செய்யறவங்களா இருந்தாங்கன்னா நம்மளுடைய டெசிஷனும் ஃபைனல் நம்மளுடைய முடிவுகளும் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: ஒரு பெண் அப்படின்ற காரணத்தினால சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்றத நீங்க நினைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இல்ல உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ?
0: அதாவது சில டைம் நான் வந்து ஒர்க் பண்ற இடத்துல இங்க கிடையாது, நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி டாமினன்ட் அவங்க காட்ட மாட்டாங்க.

0: அப்படின்ற காரணத்தினால சில வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போகுது அப்படின்றத நீங்க நினைச்சிருக்கீங்களா? என்னைக்காவது இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இல்ல உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ?
1: அதாவது சில டைம் நான் வந்து ஒர்க் பண்ற இடத்துல இங்க கிடையாது, நிறைய இடத்துல ஃபீல் பண்ணிருக்கேன். அதாவது நமக்கு கீழே ஒர்க் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரி டாமினன்ட் அவங்க காட்ட மாட்டாங்க. ஆனா பெண்கள்கிட்ட நம்ம ஈவன் தோ நம்ம வந்து படிச்சு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஆண்களுக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு கொடுக்கறத நான் பார்த்ததில்ல. சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகும். நானே ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், ஏன் இவங்க இப்படி நெக்லெக்ட் பண்றாங்க, ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நம்மளை நெக்லெக்ட் பண்றாங்க. இந்த நான் ஃபீல் பண்ணிருக்கேன் நிறைய தடவை இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ல நான் பார்த்திருக்கேன்.
0: ஒரு பெண்ணே வந்து ஒரு பெண்ணை வந்து ஆணுக்கு நிகரா பாக்குறது இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. சரி, இத்தனை ஆண்டு காலம் ஒரு பேராசிரியராகவும் ஒரு ஆராய்ச்சி துறையிலையும் ஒரு பயணம் பண்ணிருக்கீங்க. இதுல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் மாணவர்களுக்கு இந்த மாதிரியான அறிவுரைகள் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து மாணவர்கள் கிட்ட நம்ம கத்துக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை சொல்லுங்களேன்.
1: முன்னாடி நான் சொன்னேன் நம்மளுடைய பிள்ளைங்க மாதிரி நான் கருதுவேன் அப்படின்னு. அந்த பிள்ளைங்க நிறைய டைம் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு நாளுமே லெசன்ஸ் வந்து நம்ம அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி அவங்க அம்மா அப்பாவை ட்ரீட் பண்றாங்க, ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, பிள்ளைங்க அம்மா அப்பாவை ட்ரீட் பண்ற மாதிரி ரொம்ப அதிகமா அன்பா இருப்பாங்க, ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாம இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய தடவை நிறைய பிள்ளைங்கள்கிட்ட நான் கத்துட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்டலெக்சுவல்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்ல அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக ட்ராயிங் பண்ணுவாங்க, ரொம்ப அழகாக கொரியோகிராஃபி பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய டான்ஸ் அந்த மாதிரி நிறைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நிறைய டேலண்ட்டாக இருப்பாங்க. அப்போல்லாம் நான் நினப்பேன், சார் இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் கடவுள் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நான் இந்த அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன், ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க பிள்ளைங்க. ஸோ நான் நினைப்பேன் ஒரு ஜென்ரேஷன் கேப்போ இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே, பிபிடிஸாக இருக்கட்டும் அந்த ப்ரெசன்டேஷன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. டீச் பண்ண இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நம்ம டீச்சிங் பண்ணிகிட்ருக்கோம், இருந்தாலும் அந்த பிள்ளைங்க ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களேன்னு கூட நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரேஷன் கேப், இப்போ வர்ற ஒரு மீடியாஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதெல்லாம் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன் பிள்ளைங்கிட்ட இருந்து.
0: சரி, அதாவது ஒரு பேராசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இந்தந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற குணாதிசயங்கள் பத்தி சொல்லுங்களேன்.
1: பேராசிரியர் அப்படின்னா ஆசிரியர்னாலே நம்ம வந்து மாணவர்களை ரொம்ப நேசிச்சு நடத்துறவங்களா இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். இந்த ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம்னா அதை செஞ்சுட்டு வரணும், செஞ்சுட்டு வராத கண்டிஷன்ல நம்ம தண்டிக்கிறவங்களாவும் இருக்கணும். அதே மாதிரி டைமிங்கை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய அசைன்மெண்ட்டை முடிக்கிறதா இருக்கட்டும், அதுல நம்ம கிரேஸ் பார்க்க கூடாது. அவங்களுடைய படிப்பின் காரியங்கள்ல கரெக்டா இருக்கணும், அட்டண்டன்ஸ் இல்ல அதே மாதிரி மார்க்ஸ் இதுல எல்லாம் நம்ம கிரேஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய நாலேஜை ஷேர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸை மோட்டிவேட் பண்றது, அவங்களுடைய இப்ப சப்போஸ் எங்களுடைய எடுத்துட்டீங்கன்னா இப்ப டெல்லி ஐஆர்என்லாம் நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஃபியூச்சரை ஓரியன்டாக அவங்கள என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம செஞ்சு கொடுக்கறது. அதே மாதிரி முடிச்சுட்டு போன பிள்ளைங்களையும் ஃபாலோ பண்ணி எந்த மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, சரியான வழியில் தான் போயிட்டுருக்கீங்களான்னு சொல்கிறது. அதே மாதிரி மாரல் கிளாஸு, நம்ம கிளாஸில் மாரல் கிளாஸ்லாம் எடுத்தோம்னா பிடிக்காது பிள்ளைங்களுக்கு, பட் ஒவ்வொரு டீச்சருமே கண்டிப்பாக நம்ம வந்து லெசன்ஸை சொல்லி கொடுக்கறத காட்டிலும் மாரல் வேல்யூஸையும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அந்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக இது தேவையான ஒரு காரியம், அதை ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த மாரல் வேல்யூஸை சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக பிள்ளைங்க ஏற்றுக்குவாங்க. அதே நேரத்தில் தவறி போகிற பிள்ளைங்களையும் நம்ம வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லாமல் அவங்கள தனியாக கூப்பிட்டு இது வந்து தப்புன்னு சொல்கிறது அவங்க ஹர்ட் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் உணர்ந்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த பேராசிரியருங்கிற ரோலை மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தந்தையாகவும் தகப்பனாகவும் தாயாகவும் கூட நம்ம மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
0: ஒரு பேராசிரியராக நான், ஒரு பெண்ணாக நான், இந்த வரிகளை உங்களோட வார்த்தைகளால் நிரப்புங்க.
1: ஒரு பேராசிரியையாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணவர்களை வந்து எப்போதுமே அன்பு செய்வேன், தண்டிக்க வேண்டிய நேரத்தில் தண்டிப்பேன், ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன் அவர்கள்ட்ட, இது ரொம்ப பிடிச்சிக்கணும். அதே மாதிரி பாடம் சப்ஜெக்டில் வந்து எந்த கிளாரிஃபிகேஷன்னாலும் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், மார்க்கு கரெக்ஷன்லேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன், என்னுடைய கணவருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து இருப்பேன். அப்புறம் என்னுடைய பிள்ளைக்கு அன்பு செய்யக்கூடிய அவனையே சுத்தி சுத்தி வர்ற ஒரு அம்மாவா இருப்பேன். அதே மாதிரி அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தேவையான ஃபுட்டா இருக்கட்டும்

0: உடைய படிப்பின் காரியங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் என்னை ரொம்ப திட்டுவாங்க, நீ ரொம்ப பிள்ளைக்கு கேர் கொடுக்குறன்னு. பட் ஐ லவ் ஹிம் மோர். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னைய.
1: அதாவது ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ஒரு பேராசிரியராக நான் அப்படின்னு உங்களை சொல்லும்போது எப்படி வந்து ஒரு பேராசிரியர் தோரணையில் நீங்கள் சொன்னீங்களோ, ஒரு குடும்பம் அப்படின்னு வரும்போது ஒரு பெண்ணாக நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குடும்பத்தை பற்றி பேசும்போது உங்கள் முகத்தில் ஒரு சின்ன ஒரு புன்முறுவலை நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது அது. சரி, இப்போது கனவுகளை நோக்கி பயணிக்கும் பெண்களுக்கு உங்களோட சின்ன வார்த்தைகள் சொல்லுங்க.
0: கனவுங்கிறது வந்து நமக்கு அது நிஜமாக மாறணுங்கிறதான் ஒவ்வொரு பெண்ணோட ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கும். முக்கியமாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, படிப்பில் ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பிச்சா ஒரு குடும்பத்துக்கே கல்வி கற்பிப்பது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதை கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் புரிஞ்சுக்கணும். கல்வி கற்க தான் நம்ம போயிருக்கோன்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதில் சக்ஸஸ் ஆகணும். ஸோ அந்த கனவை நினைவாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல டெசிஷன் எடுக்கணும், நான் இந்த கனவை நான் நினைவாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையுமே காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கனவோடு போகிறாங்க, ஆனால் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டு நிறைய அந்த கனவையே மறந்துட்டு வேறு பாதையில் நழுவி போயிடுறாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து எப்போதுமே அந்த கனவை நோக்கியே நீங்கள் போங்க. தடை எது வந்தாலும் சரி, உங்களால் முடியாட்டினால ஒரு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ கடவுளையும் கையில் பிடிச்சிக்குங்க. கனவுகளையும் நிஜமாக்கணுங்கிற ஒரு முயற்சிகளை கண்டிப்பாக முயற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ முயற்சி எடுங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வந்துடலாம்.
1: ரொம்ப ரொம்ப அருமையா இது வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும், ஒரு பேராசிரியரா நீங்க வந்த பயணம், உங்களை வந்து நீங்க ஒரு நல்ல முறையில நீங்க கொண்டு போயிருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களோட வார்த்தைகளே எங்களுக்கு சொல்றது ரொம்ப ரொம்ப அருமையா. எங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொன்ன உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இதுவரை அறிவியலின் பாதையில் அறிவை விதைத்து, இதில் மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் பி. ஆனந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் அக்டோபர் 7 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: அக்டோபர் 7 தேதியான இன்று உலக அளவில் விவசாயி மற்றும் தொழிலாளர்களின் பொருளாதாரத்தில் பருத்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் உலக பருத்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான கே கேளப்பன் அவர்களின் நினைவு தினம் அக்டோபர் 7.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் தன் பயன்பாட்டை அதிகரித்து வரும் டைட்டானியம் பற்றிய தகவல். உலகத்துல கிடைக்கிற ஏராளமான கனிமங்கள்ல டைட்டானியமும் ஒண்ணு. செம்பை விட பல மடங்கு அதிகமா இந்த டைட்டானியம் கிடைக்குமா? ஆனா பாருங்க, செம்பை விட பல மடங்கு அதிகமா கிடைக்கிற இந்த டைட்டானியம் பத்தி நம்மள ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நம்ம அறியாத இந்த டைட்டானியத்தின் மதிப்பும் பயன்பாடும் பத்தி தெரிஞ்சுப்போமா? இல்மனைட் என்ற

கரிய நிற கனிமம் தான் டைட்டானியம் டை ஆக்சைடு என்ற வெள்ளை நிற நிறமியோட முக்கிய தாது பொருளாம். இது ரஷ்யால இல்மன் மலை மற்றும் ஏரி பகுதிகளில் முதன் முதலா கண்டுபிடிச்சனால இந்த கனிமத்துக்கு இல்மனைட் அப்படின்ற பெயரும் வந்ததா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உலோகம் அண்மை காலத்துலதான் பயன்பாட்டுக்குன்னு வந்திருக்கான். இயல்பாவே எடை குறைந்த இந்த உலோகம் அரிப்பை எதிர்த்து நிற்கும் சக்தி வாய்ந்ததான். அது மட்டுமல்ல, இந்த உலோகம் தான் மனிதனுடைய உடல்ல செயற்கை உறுப்புகள், எலும்பியல் உள்வைப்புகள், பல் உள்வைப்புகள், அப்புறம் மருத்துவ அறுவை சிகிச்சை கருவிகள் போன்ற மருத்துவ பயன்பாடுகளுக்குமே ரொம்பவே பேருதவியா இருக்குமா. அது ஏன்னா இந்த உலோகம் மனித உடல்ல இருக்கக்கூடிய அமிலங்களை பாதிக்காமலும் மனித உடல்ல இருக்கக்கூடிய திசுக்கள் இந்த உலோகத்தை ஏத்துக்கிற தன்மையும் இந்த டைட்டானியம் என்ற கனிமத்துக்கு இருக்கிறதுனால இதோட பயன்பாடு இந்த அறுவை சிகிச்சையில முக்கிய இடம் வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அதிகமான உயரத்துல அதிவேகமா பறக்கக்கூடிய விமானங்கள்ல அதிக வெப்பமும் ஏற்படும். அதுவும் விமானங்கள்ல மூடி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாகவே வெப்பமாகும். ஆனா இந்த டைட்டானியம் மற்றும் அதோட கலப்பு உலோகமும் இந்த மாதிரியான அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியதுன்றதுனால விமான இயந்திரத்தோட பாகங்கள் செய்யறதுக்கும் நெருப்பு தடை சுவர்கள் அமைக்கிறதுக்கும் இந்த டைட்டானியம் ரொம்ப பயன்படுறதா சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ பேப்பர்லாம் ரொம்ப நாளானா பழுப்பு நிறமா மாறுறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த மாதிரி மாறாம பேப்பர் வெள்ளையாவும் பொலிவாவும் இருக்க இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு நிரப்பி தான் பயன்படுத்தப்படுதான். அது மட்டுமல்ல, பீங்கான் தயார் செய்யக்கூடிய தொழிலையும் பீங்கான் பாத்திரம் மங்காம பளபளப்பா இருக்கிறதுக்குமே இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு தான் பயன்படுத்துறாங்களாம். அதே மாதிரி அங்கக கூட்டு பொருட்களோட கலக்கக்கூடிய டைட்டானியம் பருத்தி ஆடை, செயற்கை துணி, இந்த மாதிரி துணிகள்ல ஒரு கூட்டு பொருட்களோட சேர்க்கப்படுறதுனால இந்த துணி தண்ணிலையோ அல்லது நெருப்புலையோ பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அண்மை காலத்துல ஆரம்பிச்சே இதோட பயன்பாடு அதிகமாயிடுச்சுன்னா எதிர்காலத்துல இன்னுமுமே அதிகமாகும்.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு. தகவல் வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ். ராதா அவர்கள்.

0: தாய் உயில் எழுதாமல் இருந்தால் சொத்து எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படும்?
1: தாய் வந்து உயில் எழுதாமல் இருந்தால் சொத்து வந்து சமமாக தான் பிரிக்கணும். ஏன்னா எத்தனை பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்ன்றது கணக்கு கிடையாது. ஏன்னா இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி இப்போ எல்லாருக்குமே சம அளவில் வந்து ரைட்ஸ் இருக்குது. அதனால் உயில் எழுதாமல் இருந்தால் தாய் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனால அவங்க தந்தை இருந்தால் தந்தைக்கு ஒரு பங்கு, பிள்ளைங்கள் எல்லாம் சேர்ந்து சம பங்காக பிரிக்கப்படணும். அதே மாதிரி உயிலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணித்தான் ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. 2012 பிறகு வந்து எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் உயிலுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. உயில் வந்து இந்த மாதிரி தான் எழுதணும், இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்றது எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. ஒரு சாதாரண கைக்கு கிடைக்கிற பேப்பரில் கூட எழுதி ரெண்டே ரெண்டு ஐ விட்னஸ் இருக்கணும். அந்த விட்னஸ் மட்டும் சைன் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அந்த உயில் எழுதின நபர் இறந்து போன உடனேயே இந்த பேப்பருக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் உயிலை பதிவு செய்தால் நல்லது. இல்லைனா சில பிரச்சனைகள் வந்து, ஒருத்தர் நாலு குழந்தைங்க இருக்கும், ஒரு குழந்தைக்கு மட்டும் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுனால நாளைக்கு கேஸு கோர்ட்டுன்னு போகிறதுனால பதிவு பண்ணலாம் நல்லது. ஆனால் பதிவு பண்ணாவிட்டாலும் உயிலுக்கு உயிர் உண்டு அப்படின்ற ஒரு தத்துவம்னே சொல்லலாம். அதனால் உயிலை வந்து எப்படி வேணாலும் எழுதலாம், யாருக்கு வேணாலும் எழுதலாம். அவங்க வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சுய சம்பாத்தியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த இது. பரம்பரை சொத்தாக இருந்தால் வந்து உயில் எழுத முடியாது இந்த மாதிரி.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அள வீச போகுது, ஒன்னு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.

0: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால் பண்ணையில் ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் மின் தேவையை சமாளிக்க 4500 மெகாவாட் மின்சாரம் வெளி சந்தையிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவை நிறைவை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமர், கடின உழைப்பாலும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களாலும் இது சாத்தியமாகும் என்றார். கடந்த 12 ஆண்டுகளில் ஏற்றுமதி தொடர்பான பல சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஆக்கப்பூர்வமான மாற்றத்திற்கு வேளாண்மை சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறிய அவர், 2015 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான வேளாண் வளர்ச்சியை சுட்டிக்காட்டினார். தற்போது பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காணும் நாடாக நம் தேசம் உருவெடுத்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370th அரசியல் சாசனம் ரத்து செய்யப்பட்டது, தீவிரவாதத்தின் முதுகெலும்பு அகற்றப்பட்டது போன்றவற்றையும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரதத்திற்கான மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயிக்க ஏற்ற தருணம் இது என்று குறிப்பிட்ட பிரதமர், மத்திய அரசின் கொள்கைகள் அனைத்தும் குடிமக்களுக்கு தீர்வுகளை தருவதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடும் வகையில் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய டாக்டர் எல் முருகன், தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாகவும் 9 புதிய ரயில் பாதைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்வில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி 25 அடிப்படை புள்ளிகள் உயர்த்தி 5.5% நிர்ணயித்துள்ளது. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் இருமாத கடன் கொள்கையை இன்று வெளியிட்ட வங்கியின் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகளாவிய தேக்கநிலை மற்றும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கு பின்னர் தற்போதுதான் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சில்லறை பணவீக்க விகிதம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 4.82% உயர்ந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தை ஒப்பிடுகையில் 0.37% கூடுதலாகும். சென்னை மாதவரம் பால் பண்ணையில் 2.23 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். முன்னதாக பால் பண்ணையில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய பால் பண்ணையின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தொடர்ந்து பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டாா்.

0: திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக லட்சாதிபதி மகளிர் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. கிராம பகுதிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிருக்கு ஆளுமை வழங்கி வருவாயை பெருக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு லட்சாதிபதி மகளிர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. இதன்படி மகளிர் அப்பகுதியில் உள்ள சுய உதவி குழுக்களுடன் இணைந்து வாழ்வாதார செயலாக்க திட்டங்கள் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வருவாய் பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், நிதி உதவிகள், கடன் வசதிகள், தொழில் முனைவிற்கான ஆலோசனைகள், சந்தை வாய்ப்புகள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் 6 கோடி லட்சாதிபதி மகளிரை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கிராமப்புற மகளிர் பொருளாதார ஆளுமை பெறுவதால் அவர்தம் குடும்பங்களின் பொருளாதாரம் மேம்பட்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் குறித்து திருச்சியைச் சேர்ந்த பெருநகர சமூக பொறுப்புணர்வு அமைப்பின் இயக்குநர் டாக்டர் கீதா ஜெகந்நாதன் எடுத்துரைக்கையில்,
1: லக்பதி தீதி திட்டம் அப்படிங்கிறது வந்து தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்துக்கு கீழே நம்முடைய மத்திய அரசால கொண்டு வந்திருக்க திட்டம். இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை அதிகரிக்கிறது. சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற மகளிர் குழுக்கள் வந்து அந்த பெண்கள் ஒரு நல்ல தொழிலை தேர்வு செய்து அதன் மூலம் ஆண்டுக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் வருமானம் பெறுவதற்கு இந்த திட்டம் வந்து உதவி செய்யுது. பெண்கள் வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சிறு தொழில்கள், சின்ன சின்ன வியாபாரங்கள் போன்ற பல தொழில்களை செய்து வருமானம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக 4500 மெகாவாட் மின்சாரம் வெளிச்சந்தையிலிருந்து கொள்முதல் செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் மின் தேவை அதிகரிக்கும் என்பதால் இம்முடிவு எட்டப்பட்டுள்ளது என்றார். இது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் நுகர்வோர் பயன்பாடு அதிகம் உள்ள நேரங்களில் தற்போது கூடுதலாக 3000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் நிலையில் மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு 3000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கவில்லை என அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய படிப்பகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இலங்கை தமிழர் வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் கல்வி அறிவை மேம்படுத்தவும் இப்படிப்பகம் பயனளிக்கும் என்றார். இலங்கை தமிழர் குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் படி 1800 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுவதற்கான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்விரு தொகுதிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு மையம் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி துப்பாக்கி ஏந்திய 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செங்கல்பட்டு அருகே ஆத்தூரில் உள்ள ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையம் முழுவதும் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள், வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
2: தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான திருப்பூர் பல்லடத்தில் உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்கள் முன்னிலையில் இன்று சீல் வைக்கப்பட்டது. ஸ்ட்ராங் ரூமின் உள்ளேயும் வெளியேயும் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிப்பு மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
2: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பொளவக்காளி பாளையம் எல்லமடை வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவையை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய

0: அவர், மாநில அரசிற்கு 13 லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமை இருந்தாலும் மக்கள் நலப்பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதாக கூறினார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. உள் தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உட்பட 18 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் HS பிரணாய், தருண் மண்ணேப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். பின்லாந்தில் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரத இலக்கு உறுதியாக எட்டப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி பேரணியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் வளர்ச்சியடைந்த பாரதம் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாதவரம் பால்பண்ணையில் ஆவின் மத்திய ஆய்வகத்தின் துணை கட்டிடத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று திறந்து வைத்தார். தமிழகத்தின் மின் தேவையை சமாளிக்க 4500 மெகாவாட் மின்சாரம் வெளிசந்தையிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை அகதிகளுக்கு கூடுதல் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனி கேட்கலாம் 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
4: Good afternoon. This is Akashvani and I am Saira Mujtaba with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says present government's policy focuses on solutions for all citizens. Addresses Vikasit Bharat Sankalp Sabha in New Delhi. External Affairs Minister Dr. S. Jayashankar stresses the need for India and Africa to turn their young populations into skilled and empowered citizens. RBI raises repo rate by 25 basis points to 5.5% in 4 years. Also projects GDP growth rate at 7.1% for current financial year. IMD forecasts heavy rainfall over Nagaland, Manipur, Mizoram and Tripura today. And India calls for stronger climate action and faster implementation of Paris Agreement at pre-COP31 meeting in Fiji today. And now the news in detail. Prime Minister Narendra Modi said that India will definitely fulfill its dream of becoming a developed nation by 2047 through visionary policies and hard work. Addressing the Vikasit Bharat Sankalp Sabha in New Delhi today, Mr. Modi said that present government's policy focuses on solutions for all citizens. He said India, once associated with discussions on policy paralysis, is now increasingly being discussed for its growing strength and resilience. He said that over the past 12 years, the situation has changed completely. Mr. Modi noted that earlier efforts were made to increase imports, while today India is setting new export records. He said that the decade from 2015 to 2025 witnessed the highest sustained agricultural growth since independence, surpassing all previous records. Mr. Modi said that such transformation is possible when the intent is clear and policies are well defined.
5: देश ने मुझे बहुत कुछ दिया है, इसलिए देश के लिए मेरा दायित्व भी सबसे अधिक है और मैं हृदय से ये मानता हूं कि देश के हर नागरिक का मुझ पर सबसे बड़ा हक है। ये 25 वर्ष का जनविश्वास बहुत बड़ी पूंजी है और ये पूंजी देश की है। मां भारती की हर संतान इस पूंजी की अधिकारी है।
4: The Prime Minister also said that this is the time to set big targets for Bharat, attributing his entire political journey to the unwavering faith and support of the citizens. Mr. Modi said that the present government's policy focuses on solutions for all citizens.
5: Sabka saath, sabka vikas, yahi mere liye sushasan ka aadhar raha hai. Samasya sabki hai. तो समाधान भी सबके लिए होना चाहिए और इसलिए हमने सुशासन को सैचुरेशन से जोड़ा। सैचुरेशन यानी हर लाभार्थी जुड़े, कोई पात्र छूटे नहीं, कोई हकदार पीछे रहे नहीं और किसी के हक पर कोई डाका न डाल सके।
4: Home Minister Amit Shah today hailed the completion of 25 years of Prime Minister Narendra Modi's public service and described it as a golden and historic day. Addressing the Vikasit Bharat Sankalp Sabha Seva Jyoti Yatra in Gurugram today, he stated that under Prime Minister Modi's leadership, significant work was accomplished, including the abrogation of

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பிற்பகல் 2:15. முதல் பாடல் வளம் வர காத்துட்டு இருக்கு கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் இருந்து.

கொடுத்து கொடுத்து கொடுத்து கையில கொடுத்து கொடுத்து கொடுத்து கையில கொடுத்து

காலமாக வளம் வந்துகிட்டு இருக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த பாடல கேட்கறதுக்கு நம்ம நேயர்கள் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடல் வருகிறது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து.

2:26 கேட்டுக்கிட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய மதுரை தென்றல் நிகழ்ச்சி துள்ளல் தாளமாகத்தான் வளம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த துள்ளல் தாளத்தை கேட்டலாமா? பாடல் வருகிறது செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து.

2:32 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த துறல் தாளமாக பாடல் வருகிறது. உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்தில் இருந்து

மீண்டும் திரைகாணம் மாலை 5:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருப்பவர் நீளம் தாண்டுதல் விளையாட்டு வீரர் இ அரவிந்த் அவர்கள். வணக்கம் அரவிந்த்.
2: வணக்கம்.
1: இந்த விளையாட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையும் கொடுத்துருக்கு.
2: ஆமாம்,
1: ஒரு கவர்மெண்ட் ஜாப் அஷூர் பண்ணி உங்களுக்கான ஒரு கரியரையும் அமைச்சு கொடுத்துருக்கு. ஸோ இந்த விதத்தில் இன்னைக்கு இருக்க மாணவர்கள் இந்த ஒரு டிசிப்ளின், ஒரு மென்டல் ஃபிட்னஸ், இந்த விஷயங்களுக்கு இந்த விளையாட்டுன்றது எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கு, எந்த அளவுக்கு இதற்கான என்கரேஜ்மெண்ட் இன்னும் அதிகப்படுத்தணும், இந்த விஷயங்களும் ஷேர் பண்ணுங்களேன்.
2: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளின் ஃபோக்கஸ்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் கரியர் எடுத்தாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ், ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கோசரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப அதுக்கு நீங்கள் தனியாக மெனக்கெடணும் அவசியமே இல்லை. அதனால தான் இப்போ வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்னொரு விஷயம் பெருசாக சொல்கிறது என்னென்னா, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் கான்சன்ட்ரேஷனை வேறு எங்கே எது மேலேயும் வைக்க மாட்டாங்க, லைக் ட்ரக்ஸு அது மாதிரி எதுவும் போகாமல். இது ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டாலே அவங்க ஃபுட்டு சாப்பிட்றதுலேருந்து அவங்க எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக ட்ரைனிங். ஒரு ஒன் டேக்கு எந்த கேம் எடுத்தாலுமே ஒன் டேக்கு 4 to 5 hours மினிமம் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ரோட்டோகால்லே போகிறனால மற்ற எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது. நம்ம நார்மலாக ஒன்ஸ் ஸ்போர்ட்ஸ்குள்ளே இறங்கிட்டோம் அப்படின்னாலே ஒன்று அது ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம், 4 to 5 hours ஒன் டேக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கோம், மீதி இருக்க டைமில் எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமேட்டு அப்படியே முடிஞ்சிடும். இதுதான் அவங்க வாழ்க்கையோட இது. ஒரு 30 years வரைக்கும் இது மட்டுமே பண்ணிட்டு போவாங்க. முக்கியமாக இந்த 18 to 30 years தான் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வேறு ஏதாவது மூலியமாக போகிறது மூலியமாக இருக்குது. பட் இதில் இருக்கவங்க அது யோசிக்கிறதுக்கான டைமே இருக்காது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்லி ஸ்போர்ட்ஸு அது மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கண்ட்ரிக்கோசரம் பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறதுக்குமே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வளர்கிறதுக்கு நம்ம அது மாதிரி இருக்கிறதுக்குமே நம்ம எப்பயுமே ஒரு இந்த எந்த ஸ்போர்ட்ஸ் கேம் எடுத்தாலுமே ஒரு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எப்பயுமே ஃபிட்டாக இருக்கும். அதனால் அது நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். அதுக்குமே ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லும்பொழுது இன்னொன்று வந்து கிராமத்தில் இருந்து நீங்கள் நகரத்தை நோக்கி இந்த வாய்ப்புகளுக்காக வந்திருக்கிறதா சொன்னீங்க.
2: ஆமாம் ஆமாம்.
1: இன்னைக்கு அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு 10 வருட காலத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு இந்த நிலைமை எப்படி மாறுபட்டுருக்கு? கிராமங்களில் இதற்கான வாய்ப்புகள் பெருகியிருக்கா, இல்லை இன்னும் இது பெருகிறதுக்கு ஒரு சமூகமாக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
2: அதான் ஓவராலாக ஒரு சில இடத்துல இப்போ வரைக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓவராலாக அது எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா இன்னும் கூட நம்ம கிராமப்புறங்களில் இருக்க அத்லெட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நல்லா ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு ஒலிம்பிக் லெவலுக்கு, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு மெடல் பண்ணுற லெவலுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுன்னா அவங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் இது ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வந்தேன். இங்கே வந்து தான் அப்புறம் ட்ரைனிங் பண்ணேன். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வர மாதிரி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா மாறிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் போக போக நம்ம எல்லாருமே நல்லா

0: மெடல் பண்ணலாம் எல்லா கேம்ஸ்லையும்.
1: இன்னொன்று, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை வாய்ப்பும் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து படிப்பையும் விளையாட்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், ரெண்டுமே வந்து முக்கியன்றதை நீங்கள் எந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்தீங்க, இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஆக்சுவலாக எஜுகேஷன்ன்றது முக்கியம், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் முக்கியம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும். இப்போ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் ட்ரைனிங் போகணுன்ற பீரியடில் இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன சொன்னானுங்க, 6 o'clock வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் படிக்கணும் அப்படின்ற மாதிரி, 9 to 6 o'clock வரைக்கும் படிக்கணும் அப்படின்னாங்க. நான் அதை சொன்னேன், இல்லை 5 o'clock எங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னப்போ, அப்போ வந்து ஒரு 5:30 வரைக்கும் பர்மிஷன் கொடுத்ததுனால நான் அப்போலேருந்து அது 5:30 அப்படி பேக் தூக்கிட்டு விட்டு ஓடுவேன் கிரௌண்டுக்கு. அது மாதிரிலாம் அந்த பீரியட்ல இருந்துச்சு. என்னன்னா லைக் எஜுகேஷன் டைம் இருக்கப்ப அப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்போர்ட்ஸ்ன்னு டைம் இருக்கப்ப அது மாதிரி எஜுகேஷன்ல இருக்கவங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். லைக் என்னதான் இருந்தாலும் 9 to 4 வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல இருக்கும், அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour இருக்கிறது, 2 hours இருக்கிறது, ஈவன் அவன் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறான் வெளியில் விளையாடுறான்ப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கவங்களும் அவனை சப்போர்ட் பண்ணும், அவங்களோட இதை புரிஞ்சுக்கணும். ஓகே ஸ்போர்ட்ஸ் அவன் விளையாடுறான்னா அவன் அதிகம் கரியராக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கவங்களும் அவங்க சப்போர்ட் பண்ணும். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஈவன் 10th படிக்கிறப்பிலேருந்து சரி 12th படிக்கிறப்பும் சரி ரெண்டு பீரியடு வேற வேற ஸ்கூல்ல படிச்சேன். வேற வேற ஸ்கூல்ல படிச்சப்ப நான் இந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படின்னா அவங்க ஒரு டைம் தாண்டி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வைப்பாங்க, அது முக்கியமா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணணும். அப்படி இருக்கப்ப நான் ஈவினிங் அந்த ஒரு 1 year அண்ட் 2 years வந்து ஈவினிங் ட்ரைனிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ மறுபடியும் டிராவல் பண்ணி ட்ரைனிங் ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் படிக்கிறதுக்கான டைம் நம்ம அங்கே இருக்கும், அதை தாண்டி வேற யாராவது ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ் பண்றான்னா அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண பார்க்கணும் மேக்ஸிமம். இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா அவன் படிக்கிறதுக்கான டைமும் அங்கே வச்சிடறான். அப்படி இருக்கப்ப அவன் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் அதுக்கான டைமும் ஸ்பேஸையும் எல்லாரும் கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். யாரும் ஸ்போர்ட்ஸை வந்து ஏன் அது மாதிரி பண்ணுற இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம அவனுக்கு அதுலேயும் ஒரு கரியர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து அவனை ரெடி பண்ணி நவுத்து பார்க்கணும்.
1: இப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே உங்களுக்கு வேலை கிடைச்சதுனால இன்றைக்கும் உங்களால் அந்த கேமை கண்டினியூ பண்ண முடியுது.
0: ஆமாம்.
1: ஆக்சுவலி இந்த வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, இதுவே வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் கொடுக்குற நிறுவனங்கள் எப்படி இந்த விஷயங்களை பார்க்கணும், இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நான் ஆக்சுவலாக காலேஜ் டைமில் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓடின்னு ஒன்று கொடுத்தாங்க. காலேஜ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இருக்கப்ப இப்போ ஜாபில் இருக்கப்பையும் ஓடின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வேறு நேஷ்னல் காம்படிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை கிளைம் பண்ணி ஒரு 3 months 4 months அது மாதிரி ஆன்டியூட்டி கொடுத்துருவாங்க. அந்த ஆன்டியூட்டி காலேஜ் டைம்லேயும் எனக்கு காலேஜை சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஜாப் போனதுக்கப்புறமேட்டும் இப்போ எஸ்ஜிடி அவங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்கப்ப ஒன்ஸ் நீங்கள் அது நீங்கள் நேஷ்னல் மெடல் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம கவர்மெண்ட் இருக்குது. அப்புறமேட்டு நம்ம ஒரு சில காலேஜ் கூட இப்போ எல்லா காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டால் ஃபுல் டே காலேஜ் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குமே ஓடி கொடுத்து அவங்கள மேக்ஸிமம் விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் புஷ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, பட் காலேஜ் டேஸில் அண்ட் ஜாப் இது பண்ணுறப்ப அவ்வளோ நீங்கள் கஷ்டப்படணும் அவசியம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது.
1: நீங்கள் வந்து ஒரு யங் ஏஜ், அதாவது 10 வயசுலேருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்றைக்கி ஒரு பெரிய அச்சீவராக மாறி இருக்கீங்க, ஒரு கெரியராக உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எப்பவுமே வந்து எந்த ஒரு விளையாட்டுக்குமே வந்து ஏஜ்னு ஒன்று இருக்குது.
0: ஆமாம்.
1: ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் அ பிளேயர் நீங்கள் வந்து கிரவுண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சிக்கணும், இந்த விளையாட்டோட தொடர்பு படுத்தி அப்படின்ற எண்ணங்கள் வச்சுருக்கீங்க, உங்களோட பிளான்ஸ் என்னவா இருக்குது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: இது வந்து நீங்கள் நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன்கிட்ட கேட்டோன்னா அவங்க என்னதான் ரிட்டையர் ஆகிட்டாலும் அவங்க அந்த ஃபீல்டு விட்டு போகணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்று கோச்சஸாக இல்லை அஃபீஷியல்ஸாக இல்லை அங்கே நடத்துகிற அந்த ஒரு இன்ஸ்டியூட்டோட ஒரு இது இதில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் உள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. லைக் நானும் அது மாதிரி தான். ஒன்ஸ் நான் ஸ்போர்ட்ஸ் கரியர் ரிட்டையர் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு கிரவுண்டில் பிளேயராகனா இல்லாமல் இருப்பேன், பட் அந்த கிரவுண்டுக்குள்ளே என்னால் என்ன முடியுமோ லைக் கோச்சாவோ இல்லை ஏஎஃப்ஐலேருந்து ஒரு மெம்பராகவோ அந்த கிரவுண்டுக்கு நம்ம விட்டு போகாத மாதிரி என்னென்ன இருக்க முடியுமோ அது மாதிரி தான் நான் அதை கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா இது வந்து நீ எந்த ஸ்போர்ட்ஸ் மேனை கேட்டால் மேக்ஸிமம் எல்லோரும் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒன்ஸ் இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் இருக்கவங்க பார்ப்பீங்க, ஒன்ஸ் அவங்க ரிட்டையர் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த டீமுக்கு வந்து மென்டராக போவாங்க, கோச்சாக போவாங்க, இல்லை கிரவுண்டில் அம்பையரிங் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்போர்ட்ஸ் மேனும் இருப்பாங்க. நானும் அது மாதிரி தான் என்னோட கரியர். ஒன்ஸ் நான் இதில் ரிட்டையர் ஆகிட்டதுக்கு அப்புறமேட்டும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதை தான் பார்த்துட்ருப்போம்.
1: அடுத்ததான் வந்து நீங்கள் நடுவில் வந்து ஒரு இன்ஜுரியை ஃபேஸ் பண்ணதா சொன்னீங்க உங்கள் லைஃப்பில். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இன்ஜுரின்றது வந்து ஒரு நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்
0: தான்.
1: பட் அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம விளையாட்டை பாதிக்கும்ன்றது தான் மெயின் விஷயம். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இவெண்ட்டே மாற்ற அளவுக்கு அந்த இன்ஜுரி இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல எப்படி வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, உங்களுக்கு அந்த எமோஷ்னல் ஃபிட்னஸ் வர்றதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சப்போர்ட்டாக இருந்துச்சு, இந்த தகவலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.

0: ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு இன்ஜுரி வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. லைக் அந்த இன்ஜுரியை தாண்டி நம்ம பிடிச்ச கேம் விளையாட முடியலையே, கொஞ்ச நாள் வெளியில் உட்கறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இதில் போயிடுவாங்க. அப்போ இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை இல்லை இல்லை, இப்போ வரைக்கும் இன்ஜுரி இருக்குது, பட் நீ ட்ரைனிங் வந்து அந்த இன்ஜுரி பாட்டுக்கு இது பண்ணாமல் மற்ற ட்ரைனிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி பண்ணி உன்னை வந்து கொண்டு வந்துடலாம், அந்த இன்ஜுரியிலேருந்து கம்பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தாட்டியும் பேரண்ட்ஸ் வீட்லேயும் ஆகட்டும் இல்லை அப்புறம் கோச்சஸ் ஆகட்டும் அந்த அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் அந்த ஒரு இதுலேருந்து சீக்கிரம் நல்லா கம்பேக் பண்ண முடிச்சு. ஈவன் என்னோட கோச்சஸாக வேறு ஈவெண்ட்டை மாற்றுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஓகே இதில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, உனக்கு நார்மலாக எக்ஸ்ப்ளோசிவ் பவர் இருக்குது, லாங் ஜம்பில் போயிட்டு ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைட் பண்ணுறதால தான் அப்படியே இந்த பக்கம் வந்து நல்லா பண்ணிட்டேன்.
1: ரொம்ப யதார்த்தமாக பல தகவலை கொடுத்துருக்கீங்க, அதாவது உங்கள் லைஃப் ஜேர்னியை சொல்லி அது கூடவே உங்களோட ஸ்போர்ட்ஸ் ஜேர்னி கரியர் எப்படி அமைஞ்சுது இந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஜேர்னி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, மற்றவங்க இதுலேருந்து என்ன கற்றுக்கலான்ற விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் உங்களுடைய லாங் டேர்ம் விஷன் ஷார்ட் டேர்ம் விஷனாக இந்த அத்லெட்டிக்ஸ் லாங் ஜம்ப் இவெண்ட்டுக்கு என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: இப்போ என்னோடய ஏஜ் வந்து 26 ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் இயர் அண்ட் 2028 வந்து 2-3 வருஷத்துக்கிட்ட வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கரியரை நான் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி கண்டினியூ பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த 2027 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் வருது, அப்புறம் 2028 ஒலிம்பிக்ஸ் வருது. இது இந்த ரெண்டுக்கு தான் என்னோட எய்ம் இருக்கும், இந்த 2 வருஷத்தில் இந்த 2 எப்படியாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கும். லைக் முன்னாடியுமே நான் அந்த இன்ட்ரெஸ்டேட் பிரான்ச் பண்ணதுமே அது ஒலிம்பிக் ட்ரையல்ஸ். அதில் வந்து ஒரு பேட் லக் என்ன ஆச்சுன்னா நான் 2 ஜம்ப் நல்லா பண்ணியிருப்பேன், பட் பேட் லக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஜம்ப்புமே ஸ்லைட்டாக ஃபவுல் ஆகிடுச்சு. அதனால் அந்த 2024 ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் ஒரு இதுவாகிடுச்சு. பட் இப்போ வந்து 2025 இன்ஜுரி, அப்புறம் 2026 மறுபடியும் இன்ஜுரி வந்தனால லைக் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராபேக் ஆகிடுச்சு. பட் இவ்வளோ வருஷம் இன்ஜுரி வந்தப்பையும் நான் எப்பயுமே உடஞ்சி போய் உட்காரல, அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி இனிமேல் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன். இப்போ என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல்ஸ் வந்து பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல்ஸ் தான், பட் அதுக்கு வந்து நான் குவாலிஃபைடான ஒரு பர்சன் தான். அதை வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம், அதுக்கோசரம் என்னென்ன பண்ணலாம், அதுக்கோசரம் என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் அதில் மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கேன். இந்த 2 வருஷம் என்னோடய பயணம் அதை நோக்கி தான் போக போகுது ஃபுல்லாக. அதுக்கப்புறமேட்டு தான் மற்றது என்னென்ன யோசிக்கணும். இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் அடுத்த வருஷம் வருது, அப்புறம் அதே அடுத்த வருஷத்தில் அந்த செப்டம்பர் மாதம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வருது, அதுக்கடுத்து 2028 ஒலிம்பிக்ஸ் வருது. இந்த 2 வருஷம் இந்த ஃபோக்கஸ் மட்டும் தான் எனக்கு இருக்க போகுது, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணும் என்ன பண்ணுறது.
1: கண்டிப்பாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களோட ஷார்ட் டேர்மில் இருக்க ஏஷியன் கேம்ஸ் ஆகட்டும், அடுத்தது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இது எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நீங்கள் டைட்டில் ஜெயிச்சு ஒலிம்பிக்ஸ்லேயும் நிச்சயமாக நீங்கள் மெடல் பண்ணி நம்ம இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பீங்கன்ட்டு எங்கள் ஆகாஷ்வாணி சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் வீரர் இ அரவிந்த் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

0: நண்பா, வர வர நாட்கள் ரொம்ப அழுத்தத்தோட நகருது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூக்கமே வரமாட்டேங்குது. சில சமயம் இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையா தெரியுது.
1: ஏன் நண்பா இப்படி எல்லாம் பேசுற? நீ எப்பவும் வேலை வேலைன்னு இருக்கிறதாலதான் உனக்கு இந்த மன அழுத்தம்னு நினைக்கிறேன்.
0: ஆனா நான் தான் உடல் அளவுல திடமா இருக்கனே.
1: நண்பா, இது உடல் சார்ந்த விஷயம் இல்ல, மனசு சார்ந்தது. எப்பவும் வேலை வேலைன்னு இருக்காம நம்ம மனசை அமைதியா வச்சுக்க தேவையான முன்னெடுப்புகளை மேற்கொண்டாலே போதும், இது மாதிரியான தொல்லைகளை தவிர்க்கலாம்.
0: அதுக்கு என்னவெல்லாம் பண்ணலாம்?
1: நண்பா, மனசை அமைதியா வச்சுக்க பல வழிகள் உண்டு. நல்ல புத்தகங்கள் வாசிக்கலாம், வீட்டில் இருக்க குழந்தைகள் இல்ல பெரியவங்க கூட நேரம் செலவழிக்கலாம், விளையாடலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கலாம், தோட்டக்கலை செய்யலாம்.
0: ஓ, இவ்வளவு இருக்கா?
1: ஆமா நண்பா, உடனே உனக்கு அமைதி தரக்கூடிய செயல்களில் ஈடுபடு, எல்லாம் சரியாயிடும். மறந்துடாத, உடல் நலம் எவ்வளவு முக்கியமோ மனநலமும் அவ்வளவு முக்கியம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையில் மாலை 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் சீர்காழி, திருநாங்கூர், திருவள்ளக்குளம், ஸ்ரீ அண்ணன் பெருமாள் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை 12 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கெங்கரை 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை 10 சென்டிமீட்டர், சிறுமுகை வடவள்ளி கொலக்கம்பை கோத்தகிரி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் கீழ்கோத்தகிரி தேனாடு கொணவக்கரை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அழகரை கெத்தை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், குன்னூர் குந்தாப்பாலம் மஞ்சள் ஆறு மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெரிய நாயகன் பாளையம் அன்னூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கேத்தி 3 சென்டிமீட்டர், குன்னூர் நடுவட்டம் சோலையாறு நாவலூர் கொட்டப்பட்டு கூடலூர் பசார் கிண்ணக்கோரை மேல்குடலூர் உதகமண்டலம் எமரால்டு போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செருமுள்ளி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கிளன்மார்கன் சாம்ராஜ் உட்பிரையர் கோடநாடு சோத்துப்பாறை பில்லிமலை கொடைக்கானல் படகு குழாம் வேப்பூர் பர்லியாறு பொன்னையார் அணை பேரையூர் சின்னக்கல்லாறு மருங்காபுரி பெரியகுளம் சேரன்மாதேவி பேச்சுப்பாறை வாழப்பாடி அவலாஞ்சி காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் பொள்ளாச்சி திருவாரூர் பெருஞ்சாணி அணை தேவாலா நெய்வேலி பார்வுட் சேத்தியாத்தோப்பு பவானி ஏழுமலை வாழப்பாடி பவானிசாகர் புத்தனணை மணப்பாறை தேவிமங்கலம் சிவகிரி விழுப்புரம் தாத்தையங்கார்பேட்டை ஆனிமலை வட்டாட்சியர் அலுவலகம் ராஜபாளையம் கருப்பாநதி அணை நத்தம் திருச்செங்கோடு வெம்பாக்கம் புதுச்சத்திரம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதலை ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரையிலும் திருச்சியிலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி ஈரோடு கரூர் மதுரை திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த அளவு வெப்பநிலை நாமக்கல் சேலம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடிலும் ராமநாதபுரத்திலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை தருமபுரி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருநெல்வேலி சேலம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று பெய்யக்கூடும். நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34-35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26-27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டம்

0: மாற்றத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். பாண்டி லட்சுமி பிரியா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை நேர ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

0: நல்லவர்களுக்கு வாய்த்த வறுமையை விட கல்லாதவர்களுக்கு வாய்த்த செல்வம் கொடுமையானது. குறள் 408 அதிகாரம் கல்லாமை.
1: மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேரம் மாலை 5:30. 5:30 கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரை தென்றல். முதல் பாடல் வருகிறது இதே கோவில் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

EVA

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 6:01. நேயர்கள் கேட்கவிருப்பது இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும். எமது பண்பலையில் இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள் கேட்கலாம். ஆசை ஆசையாய் திரைப்படத்திலிருந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:40 மதுரத்தென்றல். 6:55 செய்தி செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி.சி. மூர்த்தி.

7:30 மண்ணும் மணியும் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் புளியங்குளம் விவசாயி சாமி கொண்டு அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். அதில் வேளாண் தகவல், வேளாண் பழமொழிய சிந்தனை, விடை பெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தியறிக்கை சென்னை அஞ்சலா.

தினமாக 8-5 மதுரை தென்றல், 8-10 இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி கேட்கலாம். தொடர்ந்து மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்கலாம். எட்டு 30 மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு தொடர்ந்து கேட்கலாம். இது நம்ம ஏரியா. 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 அரங்கிசை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. டிவி ராம்பிரசாத் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசாமி வயலின், ஆர் ரமேஷ் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி கடம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சி நேரமும், 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். 11:10 எமது ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும்.

உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

நேரமாலை 6 மணி 10 நிமிடம். நேயர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. அதாவது ஒரே திரைப்படத்திலிருந்து பாடல்களை வந்து கேட்டு ரசிக்க போகிறோம். என்ன திரைப்படத்திலிருந்து இன்னைக்கு பாடல்கள் விளம்பர காத்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசை ஆசையாய் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் விளம்பர காத்திருக்கு. இசையமைப்பாளர் மணி சர்மாவோட இசையமைப்பில் ரவி மரியா அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. RB சௌத்ரி தயாரிச்சிருக்காங்க. ஜீவா ஷர்மிலி இவங்க எல்லாமே சேர்ந்து நடித்த இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். முதல் பாடலாக கேட்கலாம்

Linda? நான் ஒன்று சொல்லவா? ஹாய் லவ். எவ்வளோ எப்பயுமே ஆம்பளைங்க தான் முதல்ல லவ் சொல்லணுமா? பொண்ணுங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நம்ம மேட்ரு பொறுத்த வரைக்கும் முதல்ல நீ தான் என்கிட்ட வந்து வினோத் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன் பாப்பா.

You.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம் அப்படின்னா, ஆசை ஆசையாக திரைப்படத்திலிருந்து தான் கேட்டு ரசித்தோம். 2003 ரவி மரியாவோட இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச தொலைத்தொடர்பு வாரிய உறுப்பினர்களிடையே அவர் உரையாற்றினார். தொழில்நுட்பத்தின் பயன்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று அவர் கூறினார். டிஜிட்டல் சேவைகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கை

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தாவேக அரசு அதிகரித்துள்ளதாக அவர் குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசை போலவேதான் தாவேக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை திருவொற்றியூரில் 6 வயது சிறுமிக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை பெற்றுத்தர காவல்துறையும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: நீலகிரி மாவட்டம் உதகையில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதன் காரணமாக மலைப்பகுதி முழுவதும் நீல நிற கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குறிஞ்சி மலர் செடிகள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மட்டுமே உள்ளன. ஆண்டுதோறும் பூக்கும் குறிஞ்சி 2 ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு பூக்கக்கூடிய குறிஞ்சி என 9 வகையான குறிஞ்சி செடிகள் உள்ள நிலையில், 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் உதகையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிண்ணக்குறை மலைப்பகுதிகளில் பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. கிண்ணக்குறை மலைப்பகுதி முழுவதும் பூத்துள்ள குறிஞ்சி மலர்களால் மலைப்பகுதி நீல நிற கம்பளம் போர்த்தியது போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. குறிஞ்சி பூத்தால் கிராமத்திற்கு நல்லது நடக்கும், மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என்ற ஐதீகம் கிராம மக்களிடையே இருப்பதால் குறிஞ்சிப்பூ மலர்ந்துள்ள கிண்ணக்குறை கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே குறிஞ்சி மலர்கள் பூத்து குலுங்கும் மலைப்பகுதி வனப்பகுதி என்பதால் பொதுமக்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 3 மாதங்களாக கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். பிடிப்பட்ட சிறுத்தையை வனத்துறையினர் பாதுகாப்பாக வனப்பகுதியில் விட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கண்ணாமூச்சி வனப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக சிறுத்தை ஒன்று நடமாடி வந்தது. வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் குடியிருப்புகளில் வளர்க்கப்பட்டு வந்த கோழிகள், ஆடுகள் மற்றும் நாய்கள் பசுவின் கன்றுகளை சிறுத்தை வேட்டையாடியது. இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். சேலம் ஈரோடு மாவட்ட வனத்துறையினர் ஒன்றாக இணைந்து சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு வந்தனர். 4 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டன. 8 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நேற்று இரவு கண்ணாமூச்சி வனப்பகுதியை ஒட்டிய மிளகாய் புதைப்பகுதியில் வைக்கப்பட்ட கூண்டில் சிறுத்தை சிக்கியது. கூண்டில் உள்ள சிறுத்தையை பாதுகாப்பாக அடர்ந்த வனப்பகுதிக்கு வனத்துறையினர் எடுத்துச் சென்றனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் வீடுகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு இன்று ஆய்வு செய்தார். விருதுநகர் ரயில் நிலையம் குப்பையில்லா ரயில் நிலையமாக அறிவிக்கப்பட்டதையடுத்து தூய்மை இந்தியா இயக்கத்தின்

கீழ் அந்த ரயில் நிலையத்தில் மாணவர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான வளைகாப்பு நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட திரு பாபு சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்போவதாக கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் கோட்டூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சமூக பராமரிப்பு சேவை மையத்தை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் இன்று திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 13-11, 11-3 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் எட்வர்ட் ஐன்ஸ்கு பெர்னடபெட் ஜாக்ஸ் இணையை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணைப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் மேக்னஸ் ஜொஹன்னசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாசிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:40. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் சாமி திரைப்படத்திலிருந்து பாடல். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காந்தி நகர் காலனியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் மனைவி ஈஸ்வரி என்பவர் தன்னுடைய மகள் கீர்த்தனா என்பவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் 22/8/2026 காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வயது 17. அவரது அங்க அடையாளங்கள்: இடது முழங்காலில் பழைய காயத்தழும்பு, வலது கணுக்காலுக்கு கீழ் பழைய காயத்தழும்பு. காணாமல் போனவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9498101558. மற்றொரு தொலைபேசி எண் 9894081712. மீண்டும் ஒருமுறை 9894081712. சார்பு ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம் 9498101558. மற்றொரு தொலைபேசி எண் 7904910738. சேவை செய்திகள் பகுதியில் அடுத்த செய்தியாக கேட்கலாம். மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 10/10/2026, அதாவது எதிர்வரும் 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மதுரா கல்லூரி மதுரையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் 200க்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலி பணியிடங்களுக்கு வேலை நாடுநர்களை தேர்வு செய்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு ITI, டிப்ளமோ, நர்சிங் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்வி தகுதிக்கேற்ப வேலைவாய்ப்பினை பெறலாம். இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள வேலை நாடுநர்கள் மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது விவரங்களை http://www.tnprivatejobs.com அதாவது TNPR

RIBATEJOBS.TN.GOV.IN என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மேலும் ஒருமுறை இணையதள முகவரி http://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து பங்கேற்கலாம். மேலும் இம்மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் நாள் என்று வேலை நாடுநர்கள் தங்களது சுய விபர குறிப்பு, கல்விச் சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றுடன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் தங்களின் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும், இது முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும் எனவும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்ந்து மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து பாடல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் இரவு 7 மணி. கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரை தென்றல். இதோ முதல் பாடல் வருகிறது கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தென்றல் கேட்டீர்கள். இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது மாவட்ட செய்திகள் மற்றும் தமிழக செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பு மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸின் காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சி மூர்த்தி.
1: அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், தனியார் தொழில் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டில் படிக்கும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரவிட மாணவ மாணவியர் நடப்பு ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேம்பாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் பயன்பெறலாம். அதற்கு அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் நிபந்தனையின்றி கல்வி உதவித்தொகை பெறலாம். பாலிடெக்னிக், இளங்கலை தொழில்நுட்ப படிப்பு, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு படிப்போர் குடும்ப ஆண்டு வருவாய் 2.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பத்தை https://umis.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் பெறலாம். தகுதியான மாணவர்கள் தங்களது கல்லூரி ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி மேற்கண்ட இணையத்தில் அக்டோபர் 21 தேதிக்குள் விண்ணப்பித்து கல்வி உதவித்தொகை பெறலாம். கூடுதல் விவரம் பெற ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரவினர் நல அலுவலரை அணுகவும். சமூக பாதுகாப்பு திட்டத்தில் முதியோர் ஓய்வூதியம், இதர ஓய்வூதிய திட்டங்களில் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி செப்டம்பர் மாதம் முதல் ஆதார் அட்டையிலான பணப்பரிவர்த்தனை முறை அமலாகிறது. இம்மாதம் முதல் பயனாளிகளுக்கான நிதியுதவி அவர்களின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். தடையின்றி நிதியுதவி பெற கணக்குடன் ஆதாரை இதுவரை இணைக்காத பயனாளிகள் தங்கள் வங்கியை அணுகி ஆதார் இணைப்பை உறுதி செய்ய வேண்டும். தேசிய இயற்கை வேளாண் இயக்க திட்டத்தில் சத்தியமங்கலம், தாளவாடி வட்டாரங்களில் இயற்கை வேளாண்மை தொகுப்பு விவசாயிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இது குறித்து ஈரோடு மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சிவகுமார் கூறுகையில், ரசாயனமற்ற பாரம்பரிய விவசாயத்தை ஊக்குவிக்க தேசிய இயற்கை வேளாண் இயக்க திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆர்வமுள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து 125 ஏக்கரில் இயற்கை வேளாண் தொகுப்பு ஏற்படுத்தி ஊக்கப்படுத்தப்படும். சக்தி தாளவாடி வட்டாரங்களில் தலா 125 ஏக்கர் வீதம் இயற்கை வேளாண் தொகுப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 250 விவசாயிகளுக்கு அட்மா திட்டத்தில் இயற்கை வேளாண்மை பயிற்சி, அறிமுக பயிற்சி வழங்கப்படும். இவர்களுக்கு ஊக்குவிக்க இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்பு செலவுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக ஏக்கருக்கு 4000 ரூபாய் வீதம், 250 ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி அளித்து இலக்கு பெறப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு தற்பொழுது மின் மோட்டார் பம்பு செட் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. மானியத்தில் பழைய மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றி அல்லது புதிதாக உருவாக்கப்பட்ட

0: கிணறுகளுக்கு குறைந்தபட்சம் 4 நட்சத்திர தரக் குறியீடு பெற்ற புதிய திறன் வாய்ந்த மின் மோட்டார் பம்பு செட்டுகளை வாங்க மானிய உதவி வழங்கப்படுகிறது. இவ்வாறு புதிய மோட்டார் பம்பு செட் வாங்க ஆகும் மொத்த செலவில் 15,000 ரூபாய் அல்லது 50% என இவற்றில் ஏது குறைவோ அத்தொகை வழங்கப்படும். அதிலும் நீர்ப்பாசனத்திற்கான மின்சார தேவையை உறுதி செய்ய, சூரிய ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும், சோலார் சக்தியில் இயங்கும் பம்ப் செட்டுகளை விவசாயிகளுக்கு மானியத்தில் அமைக்கவும் மானியம் வழங்கப்படுகிறது என ஈரோடு மாவட்ட வேளாண் பொறியியல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் நுண்ணீர் பாசனம் அமைக்க 7,400 ஏக்கர் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 6 வாய்க்கால் பாசனமாக இருந்தாலும் நீர் சிக்கனம் மற்றும் நிலத்தடி நீர் அதிகம் தவிர்க்க பயன்படுத்துவதை நுண்ணீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் மூலம் நீர் சிக்கன மேலாண்மையை கடைபிடிக்கலாம். நிலத்தடி நீர் ஆதாரங்களை அதிகம் விவசாயிகள் பயன்படுத்துவதால் நிலத்தடி நீர் மட்டம் வேகமாக குறைகிறது. அதே நேரம் குறைந்த நீர் ஆதாரம் மூலம் நீர் சிக்கனத்துடன் அதிக விளைச்சலை உறுதி செய்யலாம். ஈரோடு மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு தோட்டக்கலை பயிர்கள், பழம், காய்கறி, வாசனை பயிர்கள், மருத்துவ பயிர்களுக்கு பாசனம் அமைக்க மானியம் வழங்கப்படுகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், பெரும் விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட நுண்ணீர் பாசன நிறுவனங்கள் மூலம் அமைத்து தரப்படும். நுண்ணீர் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் நிறைவு பெற்ற விவசாயிகளின் வயல்களுக்கு மீண்டும் இத்திட்டத்தின் கீழ் மானியத்தில் பாசனம் அமைத்து தரப்படும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ஈரோடு மாவட்ட செய்திகள். எழுதியவர் PC மூர்த்தி. ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டுகால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பர்ட் டி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மக்களின் நன்மதிப்பை பெற்றதன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பை வகித்து வருவதாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: நம்முடைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் 2000 முதல் 2014 வரை குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராகவும், அதன் பின்னர் 2014 இப்பொழுது வரை அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராகவும் விளங்கி வருகிறார். உண்மையில் இந்த 25 ஆண்டுகால ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம் என்பது பல்வேறு முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்கிறது. என்னவென்றால், மக்களுடைய பேராதரவு, அவர் மக்களை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு தூரம் மக்கள் அவருடைய பங்களிப்பை, அவருடைய உழைப்பை, அவர் சாதனையை அங்கீகரிக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த தொடர்ச்சியான ஒரு அரசியல் பங்களிப்பாக நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளனாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனாகவும் பிரதமர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்தார்.

0: தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்நிலையில் இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை எதிர்க்கட்சி பொறுப்பை காங்கிரஸ் முறையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்பி மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்படுவதாகவும் திரு குமாரசாமி தெரிவித்தார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஹென்றி ககன், ஜப்பானைச் சேர்ந்த கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மற்றும் விவசாய பொருட்களுக்கான உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலக்கூறுகளை துல்லியமாக உருவாக்க உதவிடும் வகையிலான இவர்களது கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. 2015 ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான உச்சி மாநாட்டில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து சர்வதேச சூரிய கூட்டணியை அறிவித்தன. பாரிஸில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சூரிய மின்சக்தியை குறைந்த செலவில் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது இந்த சூரிய சக்தி கூட்டணியில் 129 நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன. தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதிலும் சூரிய மின்சக்திக்கான உபகரணங்களை உற்பத்தி செய்வதிலும் இந்நாடுகள் ஒத்துழைப்பை நல்கி வருகின்றன. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிப்பதோடு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்த கூட்டணி முக்கிய பங்கு வகித்து வருவதாக கூறுகிறார் அதன் தலைமை இயக்குநர் திரு ஆஷிஷ் கண்ணா. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கையில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றால் அது மிகை அல்ல. ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையை பெறுவது தொடர்பான திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு இந்தியா உள்பட 7 நாடுகளை சர்வதேச ஒலிம்பிக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் இதனை தாக்கல் செய்யுமாறு இந்தியா, ஜெர்மனி, கத்தார், துருக்கி, ஹங்கேரி, கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் போட்டிகளை நடத்துவதற்கான இறுதி முடிவு 2029 ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முழு அமர்வில் இறுதி செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒலிம்பிக் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்தும் வகையில் சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.

0: உள்ளார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தமது இலக்கு என்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 3 பதக்கங்களை வென்ற வித்யா ராம்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இவருக்கு சென்னை அருகே நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: ஏசியன் கேம்ஸ்ல ஜப்பான்ல 3 மெடல் வின் பண்ணிருக்கேன். பிடி உஷா மேம் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அது வந்து லாஸ்ட் நாங்க 4x4 உமன்ஸ் ரிலே வின் பண்ணிட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரோச் வேற மாதிரி இருந்தது. அது நேஷனல் ஆன்தம் இயர் பண்ணும்போது அது ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேடியமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏசியன் லெவல்ல நம்ம ஹாப்பியா இருக்கோம் இந்தியன் டீம் கம்பேர் பண்ணும்போது. பட் வேர்ல்டுல டாப் அத்லெட்ஸ் நம்ம இன்னும் வளராம இருப்போம். ஈவன் ஒலிம்பிக்ஸ்ல இன்னும் ட்ராக்ல வந்து மெடல்ஸ் கிடைக்க கிடையாது ஆஃப்டர் நீரஜ் சோப்ரா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டு டாப்ல போகணும்னா 52 செகண்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்கும். நம்ம 52 செகண்ட்ஸ் கிட்ட போனாதான் நம்ம வேர்ல்டு ஃபைனல்ஸ் போக முடியும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டார்கெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நாங்கள் அந்த 53 செகண்ட்ஸ்க்கு போகலாம்னு ஒரு எண்ணம்.
0: மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது.

0: வந்து நம்ம வேர்ல்டு டாப்ல போகணும்னா 50 செகண்ட்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் இருக்கு. நம்ம 52 செகண்ட்ஸ் கிட்ட போனா தான் நம்ம வேர்ல்ட்ல ஃபைனல்ஸ் போக முடியும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டார்கெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நாங்கள் அந்த 53 செகண்ட்ஸ்க்கு போகலாம்னு ஒரு எண்ணம்.
1: மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் தலால்மோன் காங்டே, கைதார், கம்கோ டாங்கல், ரிஷிகேஷ் சரண் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை பிரமோத் பகத் மற்றும் பவினா பட்டேல் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் ஜப்பானில் வரும் 18ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டுகால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் பற்றி காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக மனையியல் துறை ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
4: சூரிய ஒளி காய்ப்பான் மூலம் காய வைப்பதால் நிறம் அப்படியே இருக்கும். 2வது ஊட்டச்சத்துக்கள் நஷ்டமாகாது. ஆதலால் இப்ப வந்து நாங்க வந்து பரிந்துரை செய்யறது வந்து சூரிய ஒளி காய்ப்பானை வந்து வாங்கி வச்சு அதுல வந்து காய வைங்க அப்படின்னு சொல்லிதான் பரிந்துரை செய்யறோம். 1 கிலோ வந்து நம்ம பச்சை இலைய காய வைத்தால் நம்மளுக்கு வந்து 200 கிராம் கீரை பொடி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இது மாதிரி நம்ம கீரை பொடியை செய்து வச்சுக்கலாம். இது தேவைப்படும் பொழுது நம்ம சூப்பாவும் போட்டு குடிக்கலாம். சுடு சாதத்துல நெய்ய கூட ஊத்தி இந்த பொடியை வந்து நம்ம போட்டு கீரை பொடி சாதமா கூட நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரை பொடியை அப்படியே சாப்பிடுறத விட நம்ம கலவை உணவா சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து டீ காபி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வேலைக்கு செல்லும் பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா 11 மணிக்கும் வந்து இந்த தேநீர் அருந்துறாங்க, மதியானம் 3 மணிக்கு தேநீர் இருந்துறாங்க. இப்ப தேநீருக்கு மாற்று பொருளாக வந்து நம்ம இந்த கீரை பொடி சூப் நம்ம செய்யலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீரை பொடியில 1 கிலோ பச்சை இலையை காய வச்சு பொடி பண்ணா 200 கிராம் கிடைக்குது. இப்ப வீட்டு அளவுல என்ன, நம்ம எல்லார் வீட்லயுமே மிக்சி இருக்கு, கீரை பொடியை நம்ம மிக்சியில வந்து பொடி பண்ணிக்கலாம். இல்ல நிறைய வந்து விற்பனைக்கு கீரை பொடியை நாங்க விற்பனைக்கு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம பல்வரைசன் சொல்லுவோம், அரைப்பான் மிஷின் வாங்கி நம்ம வச்சு அரைச்சிக்கலாம். வீட்டு அளவுல வந்து நம்ம மிக்சிலேயே அரைச்சுக்கலாம். இப்ப அந்த கீரை பொடியில வந்து நம்ம எப்பயும் நம்ம சூப்புக்கு சேர்க்கிற மாதிரி சீரகம், அப்புறம் வந்து மிளகு. மிளகை சொல்லணும் அப்படின்னா மிளகு சாப்பிட்டா நல்லா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். மிளகு வந்து நம்மளுக்கு பிளாக் டயமண்ட்ராங்க, கருப்பு வைரம், அவ்வளவு வந்து இதோட மதிப்பு, வைரத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு மிளகுக்கு ஈடா சொல்றாங்க. அதனால அன்றாடம் நம்ம வந்து மிளகு ரசத்துல சேர்க்கிறோம். மிளகு அன்றாடம் எப்படியாவது நம்மளுக்கு உணவு உண்றதுல நம்ம இடம் பெற செய்யணும். அப்ப இதுல வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அப்ப கீரை பொடி, சீரகம், மிளகு, உப்பு, அப்புறம் பூண்டு, இது வந்து நம்ம சேர்த்து அரைத்து பொடி செய்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொடி. உடனடி நம்மளுக்கு சூப்பு குடிக்கணும் அப்படின்னா உடனடி முருங்கை கீரை பொடி சூப்பு. இது காற்று புகாத டப்பால் அடைச்சி வச்சுட்டோம்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு தடவை ஒரு மதியானமோ இல்லை காலையிலையோ நம்ம வந்து நல்லா கொதிக்கிற ஒரு டம்ளர் தண்ணீருக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து இந்த நம்ம இந்த கீரை சூப்பு பொடியை போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு குடித்தோம்னா நம்மளுக்கு அன்றாடம் தேவையான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கீரை பொடியிலேருந்து கிடைக்கும். உருவி நம்ம இதை சுத்தம் செய்து அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் நம்ம பதப்படுத்தி வைத்துக்கிட்டோம்னா சூப்பை வந்து செஞ்சு குடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பொடியை செய்து வச்சோம் அப்படின்னா வந்து நம்ம தோசையில் இப்போ நிறைய வகையான தோசை வந்து செய்கிறாங்க. கேரட்டு அது மாதிரி காய்கறி தோசை மாதிரியே நம்ம நம்ம இந்த முருங்கை இலை பொடி தோசை. நம்ம தோசைக்கு மேலேயே நம்ம வந்து இந்த இலை பொடியை தூவி விட்டு முருங்கை இலை தோசையாக நம்ம சாப்பிடலாம். அடுத்து வந்து பூவு பார்த்தீங்கன்னா, நல்ல நம்ம முருங்கை பூவை வந்து நல்லா நம்ம காய வச்சும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம வதக்கியும் நம்ம வந்து சாப்பிடலாம்.

0: நம்ம காய வச்சாலோ இல்ல வந்து நம்ம சமைக்கும் பொழுது சிறு சிறு ஊட்டச்சத்து வந்து வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலையோ காய்கறி பழங்களையோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே உபயோகப்படுத்தணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்மெட்டிக்ஸில் இந்த முருங்கையை பயன்படுத்துகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை சோப்பு, அதே மாதிரி அழகு சாதனங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோலுக்கு வேண்டிய அந்த அழகு சாதனங்கள் இதெல்லாம் வந்து இந்த முருங்கையில் வந்து செய்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த முருங்கை இலை பொடியை அப்படியே பொடியாக சாப்பிட்றது ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நம்ம மாத்திரை மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த தொழில்நுட்பமும் இப்போ இருக்குது.
1: இதுவரை கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் பற்றி காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக மனையியல் துறை ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து தெரிந்து கொள்ளலாம். மதுரை என்றாலே மல்லிகைக்கு பெயர் பெற்றது. மதுரை திருப்பரங்குன்றத்தை சுற்றிலும் பல விவசாயிகள் மல்லிகை சாகுபடி செய்து நல்ல மகசூல் எடுத்து நல்ல வருமானம் பெற்று வருவது நாம் அறிந்ததே. இதே வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி ஏ. சாமிக்கண்ணு அவர்கள் மல்லிகை சாகுபடி குறித்த தனது அனுபவங்களை நம்முடன் இதோ பகிர்ந்து கொள்கிறார்.
1: முதல் களை வெட்டுவோம். களையை வெட்டி 15 நாளைக்கு காய விட்டுருவோம். 15 நாளைக்கு காய்ஞ்ச புரட்டி திருப்பி காம்ப்ளெக்ஸ் உரத்தை போட்டு மண்ணை அணைச்சி மருந்தடிச்சு விடுவோம். மருந்து அடிச்சு தண்ணி விட்டோம்னா அதிலிருந்து 25 நாள் கழித்து பூ வரும். பூ வரும்போது 3 மருந்து தொடர்ந்து அடிக்கணும். புழுவுக்கு, செவட்டை விழுகணும், செவட்டைக்கு அப்புறம் சொட்டண்டு ஒன்று, அதுக்கு அது 3 மருந்து 4 மருந்து அடிச்சு புரட்டி அவனுக்கு பலன் கிடைக்கும். அதேல கொஞ்சம் அசந்து விட்டுட்டோம், மழை 2 மழை பெஞ்சினாக்கா அந்த பூவை சுத்தமாக காலியாகிடும். ஒன்றுமே செய்ய முடியாது மழை செய்யுங்க. அதனால் நாங்கள் பக்குவமாக கொண்டு வந்தாத்தான் நாங்கள் பூ எடுக்க முடியும். அப்படி எடுத்து போட்டோம்னா கடை 26 நாள் அந்த பூ, அந்த வாரம் வச்ச பூ 26 நாள் ஓஞ்சிடும். ஓஞ்சிருச்சுனால் திரும்ப வந்து அது 15 நாளைக்கு காய விட்டு பழவடிக்காக அதை நாங்கள் களையை வெட்டி காய விட்டு காய்ச்ச புரட்டி அதை உரத்தை போட்டு எடுத்து கட்டி திரும்ப மண் அடிக்கணும். மண் அடிச்சுப்போம்.
2: இப்போ இந்த உரம் போடுறதுல சொல்றீங்களா, இந்த உரம்லாம் வந்து எங்க போய் நீங்க வாங்குவீங்களா இல்ல வந்து?
1: இல்ல, நாங்க திருமங்கலம் வாங்கிக்கிறோம். தனியார் கடையில வாங்கிக்கிறோம்.
2: தனியார் கடையிலே
1: வாங்கிக்கிறோம். திருமங்கலம் மருந்து கடையில வாங்கிக்கிறோம்.
2: இப்ப வந்து மல்லிகை சாகுபடிக்கு எவ்வளவு செலவாகுங்க?
1: எவ்வளவு செலவாகும்? ஒரு மாசத்துல எடுக்கிறாங்க, ஒரு ஏக்கருக்கு வந்து 25,000 செலவு வந்துடும். 25,000 30,000 செலவு வரும். களை எடுப்பு, உரம், மருந்து எல்லா வேலையும் 20,000 செலவு வந்துடும். 20,000 செலவு வந்துச்சுன்னா 500 ரூபாய் குறையாம உழைப்பு கிடைச்சுன்னா ஏதோ எங்க உழைப்பு கழுவி போச்சுன்னா எங்களுக்கு ஒரு அளவுக்கு மாசம் கிடைக்கும். எங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்கும். கம்மியா கிடைச்சுனாக்க அதையும் நாங்கள் சந்திச்சு தான் நிற்கிறாங்க. வேற விவசாயி வந்து அதையும் நாங்கள் சந்திக்கிறாங்க. வேற 500 ரூபா விற்றாச்சுன்னா நோய் இல்லாமல் போச்சுன்னா எங்களுக்கு 10-20 ரூபா லாபம் கிடைக்கும். அந்த வேலையில் நோய்

0: இந்த செவட்ட நோயின் நோய் இருக்காங்க, செவட்ட நோய் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த மாதிரியாலும் ஒன்றும் மருந்தே மாற்ற முடியாது. கொடுப்பாங்க, அது என்ன அடித்தாலும் அது ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வெள்ளாமல் அந்த 20 செலவு சொல்லாமல் அப்படியே காலையில் வரும். அது திரும்பவும் வந்து அப்புறம் பழடிக்க காய போட்டு அந்த நோய் போகலாம் கீழே உளுந்த பரட்டி தான் தலை எடுக்கணும். தலை வந்த பரட்டி தான் அந்த அடுத்து வரும். நல்லா வரும்.
1: நீங்கள் இப்போ எத்தனை செண்டில் வந்து மல்லிகை போட்டிருக்கீங்க?
0: 40 சென்ட் போட்டிருக்கேன்.
1: 40 சென்ட்ன்றும்போது வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்?
0: லாபத்தெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ ஒரு தளவுக்கு வந்து விலை கிடச்சி போன தளவுக்கு வந்து எனக்கு 40 சென்ட்ல வந்து எனக்கு செலவு 20,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு வந்துச்சு. 20,000 ரூபா எனக்கு நாங்கள் 5,000 மிச்சம் இருக்கேன் இருக்கு. ஆமாம், அவ்வளோதான் இருக்கேன்.
1: இப்போ இந்த மழைக்காலங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? மழைக்காலங்கள்லாம் மல்லிகை
0: வந்து மல்லிகை பூக்காதுப்பா. மழைக்காலம் வந்து ரொம்ப கஷ்டமாக செலவழிக்கணும். மருந்து அடித்தோம்னா 2,000 ரூபா 5,000 ரூபா 10,000 ரூபா பூ போகும். ஒரு ஏக்கருக்கு அவ்வளோதான், அரைக்கலை பூ காக்கலை பூ எடுக்க முடியாது, அதுக்கு வராது, செடி தலையாது, அப்படியே வந்துக்க இருக்கு. அப்போ வந்து என்ன செய்யும், அந்த 10 கலை பூ 55-50, 5,000 ரூபாய் போடுறோம்ல, அன்றைக்கி அந்த 1 கலை 5,000 ரூபாய் போடுறவு இந்த ஈக்கள் தவிர இவ்வளோ தான் வரேன். அப்போ 10 கலை பூவுக்கு 5,000, அன்றைக்கி 1 கலை பூ 5,000 ரூபாய்க்கு மழை காலம் போடுறோம்ல, அப்போ அந்த 10 கலை பூ வித்தியாசத்தில் அந்த 1 கலை பூ வித்தியாசம் வரும். அதே மாதிரி 2 கலை வந்துச்சுன்னா 10,000 ரூபா இப்படி வரும். அது மருந்து அடிக்கணும், மருந்து அடிக்கணும்னு வச்சுக்க அது வராது. அது
1: நீங்கள் வந்து அந்த மாதிரி மருந்து அடித்து வந்து விற்பனை செஞ்சுருக்கீங்களா?
0: செஞ்சுருக்கேன். இந்த இடமெல்லாம் மார்கழி மாதம் நல்லா செடி நான் செஞ்சேன், நல்லா கூட்டி பிடிச்சி கட்டி விட்டு இலையெல்லாம் உதிரி விட்டு மருந்து அடித்தேன். மருந்து அடித்து 4 மருந்து அடித்து ஆளு வீட்டு ஃபுல்லாம் பிடிங்க நல்லா மருந்து அடித்ததுனால எனக்கு இந்த வட்டம் ஒரு அந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ஒரு 70 ரூபாய்க்கு வந்துச்சு. எனக்கு 40 ரூபா செலவு, 30,000 ரூபா எனக்கு இருந்துச்சு. எனக்கு
1: இப்போ மருந்து அடிக்கிறது அதுக்குன்னு தனி செலவு வந்து எவ்வளோ வருங்கய்யா?
0: மருந்து வந்து அந்த 40 சென்ட் மருந்து அடிக்கிறது வந்து 1,800 ரூபா வரும் மருந்துக்கு மட்டும். பெட்ரோலு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் அடிக்கும். கூலிக்காரனை கூப்பிட்டோம்னால் 10 லிட்டர் ஒரு டாங்கிக்கு மருந்துக்கு வந்து 60 ரூபா அவனுக்கு அடிக்கிறதுக்கு 60 ரூபா சொந்தமாக அடிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கூலிக்காரன் காசு வராம இந்த இதோ நின்று.
1: இப்போ இந்த மல்லிகை வந்து சாகுபடி பண்ணிட்டு அதை எங்கே கொண்டு போய் விற்பனை செய்வீங்க?
0: மாட்டுத்தாவணி மதுரை மார்க்கெட் இருக்கு, மாட்டுத்தாவணியாக போவோம். மாட்டுத்தாவணியில் அங்கே கம்சிங் கடை கூட அங்கே இருக்கு, அதை நாங்கள் அங்கே போய் போடுவோம். அங்கே காலை போ வந்து அங்கே போய் போய் போட்டுருவோம். போட்டுட்டு சிட்டை கொடுத்துருவாங்க, இன்னைக்கு இவ்வளோ விலை போயிருக்கு, இன்னைக்கு இவ்வளோ விலை போயிருக்கு, இன்னைக்கு இவ்வளோ என்ன விலை என்ன ரேட்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்க அந்த சிட்டை கொண்டு வீட்டில் வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு அங்கே பூ முடிஞ்சோன்னா 10ஆம் தேதி வச்சுனாக்கா அவள் கணக்கு பண்ணி உங்களுக்கு சிட்டை வாங்கி செலவு காசு வாங்கிடுவோம். அவர்கிட்ட 500 கொடுங்க, 2,000 கொடுங்க, 3,000 கொண்டு வாங்கிட்டு வருவோம். அப்போ என்ன செய்வாங்க, அதெல்லாம் எங்கள் வாங்கினது எல்லாம் கழிச்சு பறிட்டு கமிஷன் போக மிச்சம் உங்கள் காசு இவ்வளோ இருக்குப்பான்னு கொடுத்துருவாங்க. இந்த ஒரு கமிஷன் இவ்வளோ கழிஞ்சிருக்கு, நீ இவ்வளோ வாங்கியிருக்க எல்லாம் போக கடைசி வந்து மிச்ச காசு தான் இருக்குப்பான்னு கொடுப்பாங்க. அதான் நாங்கள் மிச்ச காசு நாங்கள் வச்சுக்கிட்டு என்ன செய்வோம், தேவைன்னா வாங்குவோம், இல்லைன்னா கொஞ்சம் கூட வாங்கினா ஒரு நல்ல நாள் விசேஷத்துக்கு நான் வாங்கணும் 400 இருக்குனாக்கா ஒரு 10-50 ரூபா இருந்தாக்கா இன்னொரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு வாங்கிட்டு நாங்கள் செலவழிச்சுக்கிடுவோம். பூ போட்டு அதை அடைச்சிக்கிடுவோம் நாங்கள். ஆமாம், மல்லிகைப்பூ விவசாயம் இதே விவசாயம், மற்றது அதில் மல்லிகைப்பூ ஒன்றுமே செம்மியாக இருக்குது.
1: அதில் களைக்கொல்லாம் பயன்படுத்துவீங்களா?
0: களைக்கொல்லி வச்சா அந்த பூச்சி சேர்த்து போகணும் பூச்செடி.
1: அதில் களையெல்லாம் ஏதாவது வரும்?
0: வரும் களை, நிறைய களை வரும். அதான் சரிங்களா, 15 நாளை இப்போ இன்னைக்கு களை வெட்டி புழுக்கள் களை வெட்டிவிடுவோம். களையை வெட்டி 15 நாளைக்கு காயை விட்டுருவோம். காயை விட்டுட்டு 15 நாள் கழித்து உரத்தை தூது உரத்தை போட்டு மண்ணை இப்படி அணைச்சிடுவோம். தூள்லேயே மண்ணை அணைச்சி விட்டு தண்ணி விடுவோம். 15 நாள் கழித்து தண்ணி விட்டு உரம் தண்ணி விட்டு ஒரு மருந்து அடிச்சு வரணும். அது என்ன செய்யும், 25 நாள் கழித்து பூ வரும். 16-17 நாள் 20 நாள் கழித்து பூ வந்துடும். அதில் இருந்து கரெக்டாக 15 நாள் தான், 15 நாளில் செடியில் ஒரு ஊருக்காது சுத்தமாக பூத்து முடிச்சிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்ப பழம் நாங்கள் அப்படி தண்ணிடாமே போட்டுருவோம். நாங்கள் தண்ணிடாமல் போட்டோம்னா அது அப்படியே அது வந்து உங்களுக்கு காய்ஞ்சி அப்புறம் பழைய காலை வெட்டி திருப்பி அதே மாசம் எடுக்கணும்.
1: இந்தந்த செடிக்கு இந்தந்த உரம் தான் போடணும் அப்படின்றது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்?
0: காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அது வந்து யூரியா சத்து கொடுத்துருப்பாங்க. யூரியா சத்து கொடுத்தாங்கனாக்கா அதை வந்து கொஞ்சம் தளவுக்கு அடி சத்து அடி உணவு சத்துக்கு கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த உரம் நல்லாயிருக்கும். அதை போட்டோம்னா நல்லா தலையும். அப்புறம் வெத்த கொஞ்சம் சிலாளு என்ன செய்வாங்க, யூரியா அந்த 20 காம்ப்ளெக்ஸ் கூட யூரியா உரத்தையும் கொஞ்சம் கலந்து போட்டுக்கிட்டால் கொஞ்சம் தலைவுக்கு நல்லா காப்பு தலையும் போடலாம். அப்படி போடுவாங்க. சில ஆள் என்ன செய்வாங்க, எல்லா உரத்துலையும் இருக்கிற உரத்துலேயே அதில் 5 அதில் 10 கலை வாங்கி போட்டு விடுவாங்க. அவள் மனசு திருத்தி போடுவாங்க. அதில் வந்து பல உரத்துனால அது ஓடி அது எப்படினாலும் பூ பூக்கு பூ பூக்கு விட்டுருவான் வச்சுருவான். கரெக்டாக அந்த மருந்துக்கு மட்டும்தான் சோதர் பண்ணாக்க ஒரு 3 நாள் தவிரச்சுன்னா அந்த பூ சுத்தமாக காலி வரும், கம்மியாக காலி வரும், அப்புறம் எடுக்க முடியாது.
2: ரைப்ப திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நிகழ்ச்சியில் மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி ஏ. சாமிக்கண்ணா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: இப்போ வந்து மல்லிகையிலே வந்து நிறைய விதமான மல்லிகை வந்து மெட்ராஸ் மல்லி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா?
2: மெட்ராஸ் மல்லி வந்துமா அது மணக்காது. அது வந்து மெட்ராஸ் மல்லி வந்து நாங்கள் வந்து என் கிராமத்தில் வந்து நாங்கள் காக்கட்டாமுன்னு சொல்லுவோம். நாங்கள் மெட்ராஸ் மல்லி வந்து நீளமாக இருக்கு. இது வந்து குண்டு மல்லியா இருக்கு. மல்லியா இருக்கு வந்து
1: இப்போ நம்ம போட்டிருக்க மல்லி பேர் என்னங்கய்யா?
2: நம்ம மல்லிக்கு போட்டிருக்கிறது சாதாரண மதுரை மல்லி தான். மெட்ராஸ் மல்லியும் கிடையாது. இது வந்து மதுரை மல்லி தான். இதுதான் பேர்பட்ட மல்லி. அப்புறம் மெட்ராஸ் மல்லின்றது வந்து அழகுக்குத்தான் அந்த பூ விலையன்னு இருக்கிற விஷயம் மணக்காது. இந்த கனகாம்பரம் பூ கதம் பக்கத்தில் கட்டி வைப்பாங்க. இதை வந்து கதம்பத்தில் கட்ட முடியாது. வந்து அதை வந்து கதம்பத்தில் கட்டி வைப்பாங்க மெட்ராஸ் மல்லின்னு சொல்லிட்டு. அதான் அவருக்கு அந்த அந்த பூ மொத்தமே மறக்காது. சாமிக்கும் போடமையாது அந்த பூ. இது வந்து செண்டுக்கு ஆகும், சாமிக்கும் போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் இந்த பூ ஆகிக்குது. அதனால இதைத்தான் அதிகமாக வாங்குவாங்க.
1: மல்லி வந்து நீங்கள் சாகுபடி எடுத்ததுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த தடவை நீங்கள் வந்து களையை போட்டு திருப்பி வந்து மல்லிக்கு வந்து
2: உரம் போட்டு தண்ணி விட்டனா இதில் இருந்து 25 நாள் கழிச்சு பூ வரும். எங்களுக்கு 25 நாள் கழிச்சு பூ வந்துச்சுன்னா அந்த கரெக்டாக அந்த அங்கிட்டு ஒரு 15 நாள் நாங்கள் பூ எடுப்போம். 25 அல்லது 15 45 ஆச்சா? 45 நாள் அந்த உரம் போட்டதுக்கு அந்த பூ எடுக்கிறதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். பூவும் பூத்து முடிச்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அதில் இருந்து திரும்ப என்ன செய்வோம் நாங்கள், பழைய வெடிக்கா 10 நாளைக்கு காய விட்டுருவோம். நல்லா தர காஞ்சிடணும். காஞ்ச புரட்டி தண்ணியை வெட்டி பழைக்கா களையை வெட்டுவோம். களையை வெட்டி பழைய வெடிக்கா அது 10 நாளைக்கு நல்லா கொஞ்சம் காய விட்டுருவோம். காஞ்சாத்தான் அந்த செடி தலையும் இல்லாட்டி தலையாது. 10-15 நாளைக்கு காய விட்டோம்னாக்க அப்புறம் 15 நாள் கழிச்சு அதே மாதிரி அந்த உரத்துக்களை இப்படி போட்டு மண்ணடைச்சி மண் வச்சுட்டோம்னா கரெக்டாக உரம் போட்டு 25 நாள் பூ ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சுன்னா அங்கிட்டு 15 நாள் தான், 15 நாள் சுத்தமாக பூ. ஒரு மாசத்துல வந்து 45 நாள் உரம் போட்டது இருந்து 25 நாள் சுத்தமாவே மல்லிப்பூ ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். ரெண்டாவது மாசத்துக்கு அதே வேலை பார்க்கணும். அதே வேலை பார்த்தாத்தான் அடுத்த மாசத்துல பார்க்க முடியும். ஆமா, 4 மருந்து 5 மருந்து அடிக்கணும். ஒரு மருந்துக்கு வந்து 50 சென்ட் மருந்துக்காதுக்க ஒரு மருந்துக்கு வந்து எப்படியும் வந்து 10,000 வந்துடும். மருந்துக்கு 10,000 செலவு வந்துடும். போகிறோம், அது போக எங்களுக்கு விலை கிடச்சுன்னா லாபம், இல்லைனாக்க தண்ணி ஊற்று தான் வரணும்.
1: இந்த மல்லிகை சாகுபடி பண்ணதுக்கப்புறம் அதில் மீதி இருக்கு அந்த செடி எல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: செடி என்ன களைச்செடி தான் இருக்கும்ப்பா, அது வெட்டி அஞ்சிருவோம். அது வெட்டி அஞ்சிருவோம். வெட்டி என்னாக்கா அந்த களையே இல்லை வெட்டாட்டி பூ வராதுல்ல, புழு நின்று போய் அது புழு நின்றுச்சுன்னா அப்புறம் இந்த பூவை பூரா திண்டு வரும். அதனால அந்த பிள்ளைகளை விட மாட்டேன், வெட்டி
1: அஞ்சிருவோம். மல்லிகை சாகுபடிக்குன்னு உங்களுக்கு தனியாக மானியம் ஏதாவது வருதுங்க?
2: விவசாய சொந்த உழைப்புல தான் அது வந்து வியாபாரம். அது வச்சு கவர்மெண்ட் மானியம் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த மல்லிகைனால பூ மருந்து அதிகமான வியாபாரம். ஒரு சம்சாரி மருந்து வாங்கினா 10,000, 15,000, 20,000 மருந்து வாங்குவாங்க. 4 ஏக்கர் 3 ஏக்கர் போட்டுவீங்க. அவங்க சொல்கிறது தான் வேலை, நாங்கள் வாங்குறது தான் விலையாக போகுது. அப்போ எங்களுக்கு கடைசியில் கணக்கு போட போனாக்க அது ஒன்றுமே அதில் நஷ்டத்தில் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதே லாபம் வர்றதுக்கு மாதிரி வராது. இப்போ நாங்கள் சொந்த உழைப்பினால தண்ணி பாய்ச்சிறது எல்லாமே இருக்கிறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த 10,000 எனக்கு இந்த 1 மாதத்துல எனக்கு வருவாங்க. இதே கூலியால் விட்டோம்னாக்க அது 10,000 லாஸ் ஆகும், 20,000 லாஸ் ஆகிடும் எங்களுக்கு. அப்படி தான் தோணும். அதனால தான் எங்களுக்கு விவசாயம் சொந்த உழைப்பு உழைச்சோம்னா ஒரு அளவுக்கு விவசாயத்தை காப்பாற்றினா கொஞ்சம் மிச்சம் கிடைக்கும். கூலியாளர் எதுக்க விட்டதும் கூலியால் விட்டோம்னாக்க கரெக்டாக மேலும் மேலும் நகையை அடை ஓட்டால் நகையை திருப்ப முடியாது. முதல்ல வட்டிக்கு வாங்கினாக்க வட்டி அடைக்க முடியாது. அதில் அந்த வாரத்துக்கு அதுக்கு கூலிக்காரர் சரியாக போகும். அந்த விவசாயத்தில் வந்து ஒன்றுமே இல்லை. அதனால தான் விவசாயி ஊரம் இப்போ நாங்கள் ரொம்ப இழப்படியாக இப்போ ஏரியா போகிற பிளாட்டு போடுற ஊரம் விவசாயம். அதனால தான் 1,290 ரூபாய்க்கு இருந்தது 2,100 ரூபான்னு சொன்னால் உரம் சொன்னாக்க அந்த உரத்தை நாங்கள் பூச்செடி போடணும். நாங்கள் அப்போ என்ன எங்களுக்கு இருக்க போகுது? 40 லிட்டருக்கு 1,300 ரூபாய்க்கு மருந்து வாங்கிக்கணும். 40 லிட்டர் தண்ணி வளர்க்கறதுக்கு 1,300 ரூபாய்க்கு மருந்து வாங்கியிருக்கோம். அதே மருந்து 5 மருந்து அடிக்கணும். நாங்கள் அடிக்கணும். அப்போ என்ன எவ்வளோ வருது செலவு வருது? வேஸ்ட் தான். மக்கள் வந்து இதனால விவசாயி ஒருத்தர் விவசாயம் பார்த்து ஒரு 1,000 ஆள் சாப்பாடு உணவு பொருள் கொடுக்குறானே அப்படின்னு நினச்சி பார்த்தாலே நம்ம செய்ய முடியாமல். இப்போ நாங்களும் இப்போ விவசாயம் பார்க்காம இப்போ தான் போட்டோம்னாக்க உணவு பொருள் எங்கேருந்து கொண்டுக்குறீங்க நீங்கள்? அது கவர்மெண்ட் யோசனை பண்ணணும்ல, பண்ண மாட்டோம். நாங்கள் என்ன ஜலாசயம் பண்ணிக்கணும். கிணத்துல தண்ணி ஊறுறப்பா, மழை தண்ணி குடிக்கிறேன், வெட்டியிருக்கேன், தண்ணி அதில் கிடக்கேன், தீர்வு அடி கிணை வெட்டியிருக்கோம், ஃபுல்லாக 5 மோட்டு அது ஓடிக்கே இருக்கும், உள்ள ஓடிக்கே இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தண்ணி அதில் பாஞ்சிருக்கும். அது பிரச்சனை இல்லை, தண்ணி தினம் வரப்படுறது இல்லை, நெல் தானே தினம் வராங்க, மானாமாரிக்கு வந்து கம்மி தானே, 5 நாளைக்கு விட்டா 8 நாளைக்கு தண்ணி விடுவான், அப்போ தண்ணி மிச்சமாக இருக்கேன், அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு
1: இப்போ வந்து மல்லிகை சாகுபடி 3 சொல்கிறீங்க, 3 எத்தனை தடவை வந்து நீங்கள் வந்து தண்ணி பாய்ச்சுவீங்க?
2: அதுக்கு வந்துப்பா 26 நாள் இப்போ 5 நாள் கரெக்டாக 3 தண்ணியாக
1: விடுவான்,
2: 5 நாளைக்கு தண்ணி விடுவான், அதோட பூ முடிஞ்சிடும், அவ்வளோ அதோட நான் தண்ணி விட மாட்டேன், அவன் காய விட்டுவான், அப்படி 3 தண்ணியாக விடுவான், அவங்க தண்ணி விடக்கூடாது, விட்டாவே அது வேஸ்ட்டு, அது தண்ணி அதிகமாக விட மாட்டான், 3 தண்ணி விடுவான், ரொம்ப வெயில் அதிகமாக சுண்டிச்சுனாக்கா மழைனாக்கா 1 தண்ணி வேஸ்ட்டாக விடுவான் அவ்வளோதான், ஏன்னா அதோட 3 தண்ணியோட முடிச்சுடுவான், அவ்வளோதான் விவசாயத்தோட அந்த மல்லி போட மாவசூல் அவ்வளோதான்.
0: இதுவரை மல்லிகை சாகுபடி குறித்து மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி ஏ. சாமிக்கண்ணா அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டோம்.

தொடர்வது வேளாண் தகவல். இன்னைக்கு வேளாண் தகவல் நிகழ்ச்சியில உடனடி வாழை ஊட்டச்சத்து கலவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல வாழை மாவு தயாரிக்கிறதுக்கு நல்ல முதிர்ந்த வாழைக்காய ஒரு லிட்டர் தண்ணியில 2% உப்பு மஞ்சள் தூள் கலந்து கழுவணும். அப்புறம் இட்லி பாத்திரத்துல 10 நிமிஷம் ஆவியில வேக வச்சு தோலை உரிச்சு 3 மில்லிமீட்டர் வரை நறுக்கி 2 நாள் காய வைக்கணும். நல்ல காஞ்ச உடனே அரைச்சு சலித்து நம்ம வாழை மாவா பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வாழை ஊட்டச்சத்து கலவை தயார் பண்றதுக்கு இந்த வாழை மாவு 300 கிராம், பாரம்பரிய அரிசி மாவு 200 கிராம், நிலக்கடலை 150 கிராம், வெல்லம் 350 கிராம் இதெல்லாம் தேவை. நம்ம பாரம்பரிய அரிசி மாவுக்கு நமக்கு தெரியும், அரிசியை கழுவி காய வச்சு வறுத்து அதுக்கப்புறமா அரைச்சி ரெடியா வச்சுக்கணும். நிலக்கடலையும் மிதமான சூட்டுல பொன்னிறமா வர்ற வரைக்கும் வறுத்து பொடி பண்ணி வைக்கணும். வெல்லத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த 4 மாவையும், அதாவது வாழை மாவு, அரிசி மாவு, நிலக்கடலை பொடி, வெள்ளப்பொடி, இந்த 4ஐயும் நல்லா கலந்து காற்று புகாத பாத்திரத்தில் நம்ம சேமிச்சு வைக்கலாம். இந்த வாழை ஊட்டச்சத்து கலவையை எப்படி பயன்படுத்தலாம்னா, எடை குறைவானவங்களுக்கு இணை உணவாக பயன்படுத்தலாம், சத்து கலவையாக பயன்படுத்தலாம், புட்டு தயாரிக்கலாம், கொழுக்கட்டை தயாரிக்கலாம். 100 கிராம் வாழை ஊட்டச்சத்து கலவையில் 389 கலோரி சத்து இருக்கு. கார்போஹைட்ரேட் 77 கிராம் இருக்கு. புரதம் 12 கிராம் இருக்கு. கொழுப்பு 4 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 17 கிராம். இரும்பு சத்து 6 மில்லிகிராம். கால்சியம் 215 மில்லிகிராம் இருக்கு. இப்படி நல்ல சத்துள்ள வாழை ஊட்டச்சத்து கலவைய நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தேவையான போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். வேளாண் தகவல் கேட்டோம். தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடி 5இல் விதைத்த விதையும், புரட்டாசி 15இல் நட்ட நடவும், பெரியோர்கள் வைத்த தனம். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடை பெருமுன், நெல்லில் துத்தநாக சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய மண்ணில் அடியுரமாக 25 கிலோ துத்தநாக சல்ஃபேட் இட வேண்டும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
0: தொண்டைக்கு பதம்.

0: காளான், முடக்கத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
0: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
0: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: தொடர்வது செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலக. இன்னும் சில நொடிகளில்
6: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டெக்காய்ச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பாட்ஜி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் கே அத்வானியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். 25 ஆண்டுகள் தலைமை பொறுப்பை பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து திரு எல் கே அத்வானியை பிரதமர் சந்தித்து பேசியதாக எமது செய்தி தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களுக்கான குழு பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் இன்று பங்கேற்றார். சென்னையை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான பதக்கங்களையும் அவர் வழங்கினார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தவிக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தவிக அரசு அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும்

குடிவரவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசை போலவே தான் தாவேக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஒடிஷாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தமிழகம் கைப்பற்றியது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. இந்தியா உள்பட 42 நாடுகளைச் சேர்ந்த 144 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். 10 பதக்கங்களுக்கான போட்டிகள் 4 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் ஸ்ரேயஸ் ஐயர் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 13-21, 23-21 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லூ சியா ஹங்கை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இந்திய விமானப்படை தினத்தின் 94வது ஆண்டு விழாவை முன்னிட்டு விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் 96 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 8:30 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொதுச் சேவையை போற்றும் விதமாக நாடெங்கிலும் சேவை ஜோதி பேரணி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் கலந்து கொண்டு சேவை ஜோதியை ஏற்றி வைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. பேரணியின் நிறைவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 25 ஆண்டுகால பொதுச் சேவையை நினைவு கூர்ந்ததுடன் அவரது தலைமையிலான மத்திய அரசின் பல்வேறு சாதனைகளையும் பட்டியலிட்டு பேசினார். அவர் தமது உரையில்
2: மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் 7ஆம் தேதி அக்டோபர் 2001 குஜராத்தினுடைய முதலமைச்சராக தன்னுடைய பதவியை ஏற்று இன்று 25 ஆண்டுகள் கடந்து தொடர்ந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக 25 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும், அதைத் தொடர்ந்து 13 ஆண்டுகள் இப்பொழுது பாரத தேசத்தினுடைய பிரதமராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இலக்கு விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் உலகத்திற்கு முதல் நாடாக, வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும், அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட, அந்த துறையில முதன்மையாக நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும். நம்முடைய ஏற்றுமதி அதிகமாக இருக்க வேண்டும், நம்முடைய உற்பத்தி அதிகமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாடு ஏழைகள் இல்லாத நாடாக இருக்க வேண்டும். நம்மளுடைய நாடு அனைத்து வளங்களும் அனைத்து மக்களுக்கும் இருக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் என்று அந்த இலக்கை, அதனுடைய உறுதிமொழி ஏற்று இன்றைக்கு சேவா ஜோதி யாத்திரை என்ற இந்த யாத்திரையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் டெல்லியில தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாமும் இங்கே இந்த யாத்திரையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் கூட இந்த யாத்திரை செல்ல இருக்கிறது. நம்மளுடைய லட்சியம் எல்லாமே, நம்மளுடைய தேசம் 2047 அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு, வல்லரசு பாரதம். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 12 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை குஜராத்தில் உருவாக்குனாங்க. உங்களுக்கு தெரியும், அகமதாபாத்ல சபர்மதி ஆற்றை புனரமைத்து அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு குடிப்பதற்கும், அந்த ஆற்றினுடைய தண்ணீரை இன்றைக்கு மக்களுடைய சேவைக்கு பயன்படுத்துற அளவுக்கு ஒரு ஆற்றை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நர்மதா நதியே குஜராத்ல முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் விவசாயத்துக்கு சென்று சேர்க்கப்படுது. முதலமைச்சராக வந்த பிறகு குஜராத்தினுடைய பெண் கல்வியை, பெண்களுடைய கல்வி முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. குஜராத்ல தொழில்துறையானது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அதை அடுத்து 2014 நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசத்தினுடைய பிரதமராக ஆன பிறகு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 13 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பொன்னெழுத்துக்களால் போற்றப்படுகின்ற ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பார்க்குறோம், ஸ்வச் பாரத் மிஷன் ஆகட்டும், காந்திஜி ஐயாவுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்றைக்கு முதல்ல அவர் ஸ்வச் பாரத் மிஷனை உருவாக்குனாங்க. இன்றைக்கு நாட்டில் அனைத்து வீடுகளிலும் கூட இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வச் பாரத் மிஷன் மூலியமாக அனைத்து பகுதிகளும் இன்றைக்கு சுத்தமாக, மக்கள் மத்தியில் ஒரு சுத்தமான சுகாதாரமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அந்த மக்கள் மனதில் ஆழமாக மிகப்பெரிய ஒரு இந்த எண்ணத்தை விட்டிருத்ததோடு ஸ்வச் பாரத் மிஷனை இன்றும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே போல கிட்டத்தட்ட 50 கோடி பேருக்கு ஜன்தன் அக்கௌண்ட், இலவசமான அக்கௌண்ட், நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச அக்கௌண்ட் ஆரம்பித்து கொடுத்தது. அது மட்டுமல்ல, 12 ஆண்டுகளில் 4 கோடி பேருக்கு பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22 கோடி வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே குடிநீர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 கோடி பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம்

0: 80 கோடி பேருக்கு கொரோனாவிலிருந்து தொடங்கி 80 கோடி பேருக்கு ஒவ்வொரு மாசமும் பிரதமரனுடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறது. நம் பார்த்த கொரோனா காலத்தில் உலக நாடுகள் எல்லாம் தவிக்கும் பொழுது நமக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லாருக்கும் கூட 260 கோடி டோஸ் அதாவது கொரோனாவினுடைய தடுப்பூசி நம்மளை எல்லாருக்கும் கொடுத்தது. நம்மளுடைய நாட்டில் குறிப்பாக நம்மளுடைய நாட்டில் ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய நாட்டில் தயாரிக்கப்பட்டு நமக்காக கொடுக்கப்பட்டு இதோடு இல்லாமல் உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கிறோம். நம்மளுடைய தேசம் இன்றைக்கு தற்சார்பு தேசமாக மாறியிருக்கிறது. ஒரு புறம் சமூக வளர்ச்சியை நாம் பார்த்துருக்கோம், இன்னொரு புறம் தேசிய கட்டமைப்பு நம்மளுடைய உள்கட்டமைப்பை பார்க்குறோம். 4 வழிச்சாலைகள், 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், 12 வழிச்சாலைகள், 16 வழிச்சாலைகள், மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், இப்படி இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேக்களினுடைய வளர்ச்சியை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு, ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் கூட நம் சர்வதேசத்திற்கு இணையான ரயில் நிலையம் குன்னூர் ரயில் நிலையம் கூட நம்ம போன மாதம் தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. ஊட்டி ரயில் நிலையம் வேலை நடந்துகிட்டு இருக்குது, அமிர்த் பாரத் ரயில் நிலையம் என்று. அதே மாதிரி வந்தே பாரத் ரயில்கள், அதே போல் நம்மளுடைய ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் இந்த ஹெரிட்டேஜ் ட்ரெயினை புதுப்பிக்கப்பட்டு மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் புதுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல் தமிழ்நாட்டில் மட்டும் 75 ரயில் நிலையங்கள் சர்வதேச தரத்தில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் பாதைகளும் கூட மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்கள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக, குறிப்பாக வந்தே பாரத் ரயில்களுடைய சிறப்பு நம்மளுடைய நாட்டில் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் இன்றைக்கி சாத்தியமாயிருக்கிறது. இன்றைக்கி மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு 27 மார்ச்க்குள்ள நம்ம புல்லட் ட்ரெயினை பார்க்குறோம். அதே மாதிரி சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு ஹைதராபாத், ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு லாஜிஸ்டிக்கு ஹைட்ரஜன் ட்ரெயின், இது ஒரு புறம். அதே போல் விமான நிலையங்களினுடைய மேம்பாடு பார்க்குறோம். சாதாரண மக்களும் கூட இன்றைக்கு விமானத்தில் போகிறகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ISRO உள்ள மிகப்பெரிய ஒரு சேட்டலைட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறாங்க. நாம் ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தோம், எல்லை தாண்டாமல் நாம் நம்ம நாட்டிலிருந்து எதிரிகளை வீழ்த்தியதை பார்த்துருக்கோம். இப்படி நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவுடைய கனவு லட்சியம் நிறைவேறுகின்ற நேரம் 2047 நம்மளுடைய நாடு 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது வல்லரசு பாரதமாக நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கனவாக நாம் அனைவரும் கூட நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை கூட இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் கூட நம்மளுடைய நாடு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று மிகப்பெரிய சேவை ஜோதி யாத்திரையும் நடத்தியிருக்கிறோம். கடைசி மனிதனுக்கும் கூட நம்மளுடைய அரசாங்கத்துடைய திட்டங்கள் சேர வேண்டும். கடைசி மனிதனும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்பதுதான். 13 ஆண்டுகளில் 25 கோடி பேர் பிபிஎல் இருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. நாம் அனைவரும் இணைந்து வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நேரம் 8:39. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இது நம்ம ஏரியா.

0: மொழி அழகு, சின்ன சின்ன கண் உருட்டி சித்திரம் போல் இருக்கும் சின்ன தேவதைதான் எத்தனை அழகு. பெண் குழந்தையின் சிறப்பு பற்றி பேச வராங்க நிவேதா அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். பெண் குழந்தை அது நம் குழந்தை. பெண் குழந்தையின் சிறப்பு, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஒரு பெண் குழந்தை இருப்பது ஒரு வரந்தானே. ஒரு பெண் குழந்தையோட பிறந்த நாளை எல்லாருமே கொண்டாடுறோம். அதுக்கு பதிலாக அந்த விழாவை ஒரு அஞ்சு மரக்கன்று நடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தத்தெடுத்த ஜெயப்பூர் கிராமத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண் குழந்தை நலனை பாதுகாக்கவும் அவர்களோட கல்வியை உறுதிப்படுத்தவும் மாண்புமிகு பிரதமரால் ஜனவரி 22, 2015 அன்று ஹரியானா மாநிலத்தின் பாணியப்பட்டில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பூமியில மனித இனம் வாழ்வதற்கு இருவருமே சமமான பொறுப்பாளிகள் என்பதால் ஆண்களும் பெண்களும் சமமான பங்கேற்புகள் மட்டுமே மனிதனின் வாழ்க்கையில் இருப்பு சாத்தியமாகும். இரு பாலினத்தவர்களும் சமமான பங்கேற்பு ஒரு தேசத்திற்கு வளர்ச்சிக்கு பொறுப்பாகும். மேலும் ஆண்களை விட பெண்களின் இருப்பு முக்கியமானது. நாகரிகத்தின் தலைவிதி பெண்களின் கையில் உள்ளது. அவர்கள் படைப்பின் வேர். தங்கள் வாழ்நாளில் பெண்கள் மகளாக, தாயாக, வழிகாட்டியாக, சகோதரியாக, மனைவியாக, அத்தையாக, பாட்டியாக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கு ஒரு பெண் குழந்தையிலிருந்து தொடங்குவது முக்கியம். விழிப்புணர்வுள்ள குடிமக்களால் பெண்கள் அதிகாரம் பெறவும் பெண் சிசு கொலையை நிறுத்தவும் சமுதாயத்தில் நாம் அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும். இதில் கல்வியின் பங்கு இங்கு முக்கியமானது மற்றும் பெண்களை மேம்படுத்துவதில் நீண்ட தூரம் செல்கிறது. பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பப்பட்டு தரமான கல்வி, ஆரோக்கியமான உணவு, சமத்துவம், சுதந்திரம் மற்றும் விருப்பத்தேர்வு மற்றும் முழுமையான கல்வி ஆகியவற்றை வழங்க வேண்டும். படித்த பெண்கள் வாழ்க்கையில் சரியான முடிவை எடுக்க முடியும். சிறந்த வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான சமூக பொருளாதார செயல்முறைகளில் பெண்களின் அதிக பங்கேற்பு காண்போம். ஒரு பெண் படித்தால் ஒரு தலைமுறைக்கு பலன் கிடைக்கும். பெண் குழந்தையை பாதுகாத்தல், கல்வி கற்பித்தல், ஆதரித்தல் மற்றும் பாதுகாத்தல் ஆகியவற்றின் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பல நிறுவனங்கள் துவங்கப்பட்டுள்ளன. இப்போ உங்களுக்கு ஒரு கதை மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அது ஒரு வரம்தான். இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் சில பேர் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போய் முன்னேறாங்க, அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. அது மாதிரி சில பேர் அந்த பெண் குழந்தை வீட்டில் இருந்தாங்கன்னா ஐயோ டென்த்து முடிக்கணுமே, முடித்தோடனே குரூப் சேர்க்கணும், டுவெல்த்து முடிக்கணும், அடுத்து நம்ம காலேஜ்லாம் நம்மளால் பண்ண முடியாது, வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்கும், அப்போ அதை எண்ணி பெற்றோர்கள் இல்லை 12 முடித்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு அந்த கல்யாணத்துக்குள்ளேயே போட்டு அடக்கி அவங்க ஒரு குடும்பத்தை அவங்க பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் அதுவுமே வறுமையில் தான் இருக்குது. அப்படி இல்லாமல் அந்த 12th முடித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஒரு காலேஜ் படிக்கணுமா, வேற ஏதாவது கைத்தொழில் கற்றுக்கிறோமா, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த பெண்களை வந்துட்டு விட்டாங்க அப்படின்னா நாடுமே முன்னேறும், அவங்களும் அவங்களோட முன்னேற்றத்தை கொண்டு வருவாங்க, அவங்களுக்கான ஒரு அடையாளத்தையுமே தேடிக்கிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு சிறப்பாகவும் இருக்கும், அவங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, அது கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அத்தை பாட்டி அம்மா இத்தனை மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். இதே அவங்க ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு அடிப்படை அறிவு இருக்கும், அதை வச்சு வீடை வந்துட்டு இப்படி பார்த்துக்கலாம், குழந்தைகளை இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கலாம், நம்ம சொல்லித்தரலாம், நம்ம சொல்லித்தரதுக்காவது நம்ம படிச்சிருக்கணும். அதனால பெண் குழந்தைகளை வந்துட்டு படிக்க வச்சுட்டு அவங்களுக்கான தொழிலை அவங்கள செய்ய விட்டாங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை இன்றைய சூழலில் ஒரு பெண் குழந்தைக்கு கல்வி எத்தனை முக்கியம் என்பதையும் அந்த பெண் குழந்தைக்கு அளிக்கப்படும் கல்வி மற்றும் பாதுகாப்பு அந்த குழந்தையை மட்டுமல்ல அவரை சார்ந்த சமுதாயத்தையும் நமது நாட்டையும் முன்னேற்ற பாதையில அழைத்து செல்லும் என்று பெண் குழந்தையின் சிறப்பு பற்றி மிக அழகா சொன்னாங்க நிவேதா அவர்கள்.

வணக்கம் நேர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில முதலாவதாக அரை அதிரும் அழுகையோடு அழகாய் தொடங்குகிறது இந்த அகிலத்தில் அவள் வரவு. தத்தி நடக்கும் நடை அழகு, சிரித்து பேசும்

0: செய்கிறோம் நேயர்களே. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எக்காரணத்தை கொண்டோ உங்க மனதையோ எண்ணத்தையோ சிதற விடாம நடுநிலைப்படுத்தி நல்ல முறையில வழி நடத்தணும் அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி இலக்க அடைய முடியும். அது எப்படின்னு சொல்ல வராங்க சுலேகா அவர்கள்.
1: இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். வாழ்க்கையில வெற்றி பெறணும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பதிவு. நாம நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறாம இருப்பதற்கு காரணம் நாம தாங்க. நீங்க நினைக்கலாம், என்னமா சொல்ற நீ, யாராச்சும் அவங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு அவங்களே காரணமா இருப்பாங்களா அப்படின்னு. ஆமாங்க, நாம தான் நம் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையாம தேங்கி நிற்கிற முக்கியமான காரணங்கள் ஒண்ணு. நம்ம கிட்ட இருக்கிற தயக்கம் அப்படிங்கிற ஒரு குணம் தான் நம்மள நம்ம வாழ்க்கையில முன்னேறி விடாம தடுக்குது. இந்த தயக்கம் பல வழிகள்ல நமக்கு ஏற்படும். நாம இத செஞ்சு தோத்துட்டா மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க, ஒரு செயல்ல நம்ம இறங்கும் போது இது பத்தின விமர்சனங்கள் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், யாராலையும் செய்ய முடியாத ஒரு செயல் இது, இதை என்னால போய் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நாமே குறைத்து மதிப்பிடுவதுதான் இந்த தயக்கத்துக்கான காரணங்கள். இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆக தயக்கத்துக்கான முக்கிய காரணத்துல ஒண்ணு மற்றவர் நம்மை பற்றி கூறும் விமர்சனங்களுக்கு பயப்படுவது. இந்த விமர்சனம் பற்றி கவிஞர் வைரமுத்து ஐயா அவர்கள் தன்னுடைய தமிழுக்கு நிறமுண்டு புத்தகத்துல உலகம் என்ற தலைப்பின் கீழ் மிக அருமையா விளக்கம் சொல்லியிருப்பாரு. உங்களுக்காக அந்த கவிதை இதோ. உன்னை பார்த்து உலகம் குறைக்கும், தன்னம்பிக்கை தளர விடாதே. இரட்டை பேச்சு பேசும், உலகம் மிரட்டும் தம்பி மிரண்டு விடாதே. ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு, உலகின் வாயில் இரட்டை நாக்கு. எனக்கு நேர்ந்த இழிமொழி எல்லாம் உனக்கு சொல்கிறேன், உள்ளத்தில் எழுது. இன்னிசை தமிழை எளிமை செய்தேன், இலக்கியம் இல்லை லேகியம் என்றது. திரைப்பாட்டுக்குள் செழுந்தமிழ் செய்தேன், பரிமேல் அழகரை வரச்சொல் என்றது. குறுந்தகை கம்பன் கொட்டி முழக்கினேன், குண்டு சட்டியில் குதிரை என்றது. எளிய நெருடாயெல்லாம் சொன்னேன், திருமையெல்லாம் திருடியதென்றது. எளிய தோற்றமே இயல்பென இருந்தேன், வடுகப்பட்டி வழியதென்றது. அழகாய் நானும் மாடைகள் கொண்டேன், கழுதைக்கதற்கு கண்மை என்றது. மேடையில் கால் மேல் காலிட்டமிருந்தேன், படித்த திமிர்தான் பணிவில்லை என்றது. மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன், கவிஞர் நல்லா காக்கா என்றது. உயர்ந்தோர் பெருமை உவந்து புகழ்ந்தேன், காதில் பூ வைக்கிறான் கவனம் என்றது. விரல் நகத்தளவு விமர்சனம் செய்தேன், அறிவால் எடுக்கிறான் ஆபத்து என்றது. மற்றவர் சூழ்ச்சியால் மண்ணில் விழுந்தேன், புத்தி கொழுத்தவன் புதைந்தான் என்றது. மூச்சு பிடித்து முட்டி முளைத்தேன், தந்திரக்காரன் தள்ளினில் என்றது. பகையை கண்டு பைய நகர்ந்தேன், பயந்து விட்டான் பாவம் என்றது. மோதி மிதித்து முகத்தில் உமிழ்ந்தேன், விளங்கி விட்டதா மிருகம் என்றது. பணத்தில் பொருளில் பற்றச்சிருந்தேன், வறுமையின் விந்தில் பிறந்தவன் என்றது. என்னை தேய்த்து மண்டபம் கட்டினேன், புலவன் இல்லை பூஷ்வா என்றது. சொந்த ஊரில் துளி நிலம் இல்லை, இவனா மண்ணின் மைந்தன் என்றது. தென்னை மரங்கள் தேடு வாங்கினேன், பண்ணையாரானான் பாவலன் என்றது. கயவர் கேட்டால் காசு மறுத்தேன், கறக்க முடியா கஞ்சன் என்றது. உண்மை இருந்தால் ஒரு பொருள் கொடுத்தேன், உதறி திரியும் ஊதாரி என்றது. மங்கையரிடையே மௌனம் காத்தேன், கவிஞன் என்று கர்வம் என்றது. பெண்கள் சிலருடன் பேச தொடங்கினேன், கண்களை கவனி காமம் என்றது. விருதுகள் கழுத்தில் வீழ கண்டேன், குருட்டு அதிர்சம் கூடியதென்றது. மீண்டும் மீண்டும் விருதுகள் கொண்டேன், டெல்லியில் யாரையோ தெரியும் என்றது. திசைகள் தேரும் தேதி கொடுத்தேன், ஐயோ புகழுக் கலைகிறான் என்றது. நேர குறைவு நிறுத்தி கொண்டேன், கணக்கு பார்க்கிறான் கவிஞன் என்றது. அப்படி இருந்தால் அதுவும் தப்பு, இப்படி இருந்தால் இதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம், தன் நிழல் பார்த்து தானே குறைக்கும். உலகின் வாயை தைத்திடு, அல்லது இரண்டு செவிகளை இறுக்கி மூடிடு. உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகள் மூடுதல் சுலபம். உலகின் வாயை தைப்பது கடினம், உந்தன் செவிகள் மூடுவது சுலபம். என்ன மக்களே, இப்ப புரிஞ்சதா? உலகின் வாய்களை தைப்பது கடினம் தான், ஆனா உங்க செவிகளை நீங்க மூடுவது எளிது. ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊர்ல பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு போட்டி நடந்துச்சு. அது என்ன போட்டினா, ஒரு உயரமான

0: கோபுரத்துல எந்த பள்ளி முன்னாடி உச்சிக்கு போகுதோ அந்த பள்ளி தான் வெற்றியாளர் அப்படின்னு அறிவிக்கப்படும். எல்லா பள்ளிகளும் வேக வேகமா ஏறிக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த கோபுரம் எப்படின்னா ரொம்ப ரொம்ப உயரமானது, யாராலையுமே ஏறவே முடியாது. இதுல ஏறினவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க, உங்களால முடியாது, நீங்க உயிரை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு கீழே இருக்கிறவங்க எல்லாம் கத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு பள்ளியா கீழே விழுந்துச்சு, ஒவ்வொரு பள்ளியா விடாமுயற்சி செய்யறதை விட்டுட்டு தன்னம்பிக்கை இழந்து அந்த போட்டியிலிருந்து பின்வாங்கினுச்சு. இதை எதையுமே கண்டுக்காம ஒரு பள்ளி மட்டும் வேக வேகமா மேல போய் அந்த உச்சியை அடைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எப்படிரா யாராலையுமே ஏற முடியாதுன்னு நினைச்சோம், இந்த பள்ளி ஏறிடுச்சே, வந்தது என்ன ரகசியம்னு கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பள்ளியும் கீழே வந்துச்சு. எல்லாரும் பார்த்து கேட்டாங்க, எப்படி எல்லாரும் பின்வாங்கினாங்க, யாராலையுமே ஏற முடியாத அசாத்தியமா இருந்துச்சு அந்த கோபுரத்தோட உச்சி, நீங்க எப்படி ஏறினீங்க அப்படின்னு அந்த பள்ளியை பார்த்து மற்ற பள்ளிகள் எல்லாம் கேட்டுச்சு. அதுக்கு அந்த பள்ளி சொன்னுச்சா, நீங்க இப்ப என்ன கேக்குறீங்கன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா எனக்கு கேட்கும் திறன் இல்ல, என் காதுகள் வந்து செவிடு, அதனாலதான் மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கேட்கவே இல்லை, என்னால முடியும் நான் நம்பினேன், என்னோட இலக்கு அந்த கோபுரத்தோட உச்சியை அடைவது மட்டும்தான், அதனால நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னிச்சான் அந்த பள்ளி. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. விமர்சனங்களை கண்டு அச்சப்படாம நாம நமது செவிகளை கொஞ்ச நேரம் மூடிட்டு வெற்றி நடை போட்டு ஜம்முன்னு முன்னேறிட்டு போகலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: நிகழ்ச்சியில இதுவரை நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நம்மள மோட்டிவேட் தான் பண்ணுவாங்கன்னு இல்ல, கூட இருக்கவங்களே டீமோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம எப்படி கடந்து வரணும், நம்ம லட்சியங்களை எப்படி அடையணும்னு அழகா கவிதையோடும் குட்டி கதையோடும் நமக்காக சொன்னாங்க சுலேகா அவர்கள்.

இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன், நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். நன்றி நேயர்களே.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: என்ன தம்பி?

0: மாதிரி எடுக்கறீங்க
1: அண்ணே? என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க.

0: RBI raises repo rate by 25 basis points to 5.5% in nearly 4 years, also projects GDP growth rate at 7.1% for current financial year. Prime Minister to inaugurate India Mobile Congress in New Delhi tomorrow. French-Japanese scientist duo win 2026 Nobel Prize in Chemistry. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் தொடங்கி 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. இந்த இயக்கம் வாயிலாக என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு, இது பற்றி சொல்லுங்க சார்.
4: அநேகமாக சுதந்திர இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட மிக நல்ல சிறப்பான திட்டங்கள் இது ஒன்று. என்னென்ன, இந்த 12 ஆண்டுகளில் ஒரு 27 துறைகளில் பார்த்துருக்கோம். 15 உற்பத்தி துறைகள், அப்புறம் 12 சேவை துறைகள். இத்தனை மணிக்கு ஒரு 27 துறைகளில் இந்த மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல மேக் ஃபார் இந்தியா தான் இருந்தது. இந்தியர்களுக்கு வேண்டியதை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்கிச்சு. ஆனால் அப்புறம் போக போக போக பார்த்தீங்கன்னாங்க, மேக் இன் இண்டியா அப்படிங்கிறது மேக் இன் இண்டியா ஃபார் தி என்டையர் வேர்ல்டு அந்த
5: மாதிரி.
4: ஆமாம், இப்போ எல்லாருக்குமா ஆச்சு. அப்போது இந்தியர்களுக்காக உற்பத்தி செய்வோம் அப்படிங்கிறத தொடங்கி இப்போ உலக மக்களுக்காக நாம் உற்பத்தி செய்து அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் வச்சுக்கலாம். அது ஒரு அளப்பரிய சாதனை தான். எனக்கு பொறுத்தவரையில் 2-3 மிக முக்கியமான சாதனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த 12 ஆண்டுகளில் இது ஒன்று. எப்படி நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் எக்கானமியை கொண்டு வர முடிந்ததோ, அதற்கு இணையாக இந்த மேக் இன் இண்டியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலேயே வந்தது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர் சொல்லக்கூடிய இந்த 15 உற்பத்தி துறைகள், அப்புறம் 12 சேவை துறைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, எதையெல்லாம் நீங்கள் முக்கியமான துறைகள்னு சொல்லியிருக்கீங்களோ அதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கிச்சு. தேவையற்ற துறைகள்லாம் இல்லை, மிக முக்கியமான துறைகள். இப்போ நீங்கள் பார்த்து உற்பத்தி துறைகள் பார்த்தீங்களேன், ஆட்டோமொபைல் இருக்குது தானே, அதில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் செக்டர் மேக் இன் இண்டியாக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அதுக்குள்ளே வந்தது, டெக்ஸ்டைல்ஸ் அதுக்குள்ளே வந்தது, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்தது. வேளாண் துறை அல்லாத உற்பத்தி துறையில் எதெல்லாம் முக்கியமான துறைகளாக இருக்கணும், அத்தனை துறைகளும் உள்ளடக்கியது. அதுவும் 15 துறைகளும் இருக்குது. சேவை துறைகள் பாருங்கள், சேவை துறை எதெல்லாம் முக்கியமான தெரியும், ஒன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது தகவல் தொழில்நுட்பத்தும் அது முக்கியமாக உள்ளே இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அது அதுக்குள்ளே முற்றிலுமாக வந்திருக்கிறது. அப்புறம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அது அதுக்குள்ளே வந்திருக்கு. அப்புறம் மருத்துவ சேவை அதுக்குள்ளே வந்து, எஜுகேஷன் சர்வீசஸ், லீகல் சர்வீசஸ், இது எல்லாமே அதுக்குள்ளே நம்ம கொண்டு வந்தோம். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேக் இன் இண்டியாங்கிறது ஏதோ உற்பத்தி சார்ந்தது மட்டுமே இல்லை, சேவை தருவதையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய சிறப்பம்சம். மேக்கிங் அப்படின்னால பல பேருக்கு உற்பத்தி தானே ஞாபகம் வரும். அதற்கு இன்னும் மெருகு சேர்க்கக்கூடிய வகையில் 12 சேவை துறைகளும் உள்ளே கொண்டு வந்தோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, எல்லாரும் சொல்லக்கூடியது தான், இந்தியாவுடைய மருத்துவ சேவை மிக பிரமாதமாக இருக்கிறது. பல அண்டை நாடுகள்லேருந்து இங்கே வர ஆரம்பித்திருக்கிறார்கள், குறிப்பாக
5: சென்னையில்
4: மருத்துவ சுற்றுலா அதிகமாக இருக்கிறது. அப்போது இதற்கென்று ஒரு வழிமுறையை இந்திய அரசாங்கம் வகுத்தது 12 ஆண்டுகளுக்கு முன்பு. அதெல்லாம் மிகச்சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுனால தான் இன்னைக்கு மேக் இன் இண்டியா பார்த்தீங்கன்னாக்க அநேகமாக எல்லா துறையிலுமே 8% 30% வரை வளர்ச்சி கண்டிருக்கும் 12 ஆண்டுகள். அப்போது இது மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்மால் காண முடியும் சொல்கிறது தான் மேக் இன் இந்தியாவோட இலக்காக இருந்தது. அந்த இலக்கையை நம்மால் எட்ட முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சாதனை. அதை தான் இந்திய அரசாங்கம் உண்மையை பெருமிதமாக சொல்லிக்கொள்ளலாம். அவர் கொண்டு வந்த அந்த ஒரு திட்டம்ங்கிறது அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கனவு திட்டமாக இருந்தது, அது ஒரு சாமானியர் கனவு திட்டமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய மிகப்பெரிய வெற்றி.
5: அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு வெற்றி அடைந்த ஒரு திட்டம் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்குறோம் சார். என்ன அப்படின்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்படின்ற ஒரு பார்வையோட தான் வந்து கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட வகையில் கொண்டு வரப்பட்ட இந்த சுயசார்பு இந்தியா இயக்கம் அப்படின்றது முதல்ல ரொம்ப சாதாரணமாக வந்து தொடங்கப்பட்டாலும் கூட, கோவிட் பெருந்தொற்று மாதிரியான ஒரு கடினமான காலகட்டத்தை நாம் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அப்படின்ற இந்தியா வந்து எளிதாக கடந்து செல்ல வந்து இந்த இயக்கம் உதவுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். உங்களுடைய பார்வை என்ன சார்?
4: இப்போ நீங்கள் சொன்னாங்க அந்த சுயசார்பு இந்தியா, சொன்ன ஆத்ம நிர்பார் பாரத், அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 2 விஷயங்களும் ரொம்ப தெளிவாக இருந்தோம் நாங்கள். ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, அது வந்து சுயசார்பு பொருளாதாரம், அதுவும் மிக முக்கியமாக உள்நாட்டு பொருளாதாரம். ஏன் பல நாடுகள் கோவிட் சமயத்தில் அது வந்து வெளிவர முடியாமல் திணறினேன், ஆனால் இந்தியா அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய பொருளாதார வலிமைங்கிறது வெளியிலிருந்து வந்தது இல்லை, இண்டிஜினஸ். அதனால

0: நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பொருளாதாரத்தில் குறிப்பாக இரண்டு மூன்று விஷயங்கள் சொல்லலாம். நம்முடைய வேளாண்மை பாதிக்கப்படவில்லை, மீன்வளம் பாதிக்கப்படவில்லை, அநேகமாக கைத்தறி நெசவுகள் பாதிக்கப்படவில்லை, உள்ளூர் தொழில்கள் பாதிக்கப்படவில்லை. இதெல்லாம் நம்முடைய உள்நாட்டு தொழில்கள், உள்நாட்டு பொருளாதாரம். இப்போ உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய எதுவுமே வந்து கோவிட்னால பெரிய பாதிப்புக்குள்ளாகவில்லை. என்ன காரணம்னா நமக்கு புரிஞ்சிருந்தது, நம்முடைய வலிமை இங்கே தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து வைத்துக் கொண்டோம். இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேளாண் பொருட்கள் என்று மட்டுமே ஏறத்தால் நூற்றுக்கணக்கில் இருக்குது. நெல், கோதுமையில் ஆரம்பித்து பயிர் வகைகள் வரையில் பூக்கள் வந்து காய்கறிகள்லேருந்து பழங்கள்லேருந்து அத்தனையும் இருக்குது. உணவுப் பொருட்களில் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் என்று பார்க்க போனால் கனரக தொழிற்சாலைகளில் ஆரம்பித்து நீங்கள் வந்து மென்பொருள் தொழிற்சாலை வரையில் அத்தனையும் இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட ஒரு பொருளாதாரம் இங்கே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆத்ம நிர்பாரணி ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே இங்கே இருக்கே, ஏன் நம்ம அப்புறம் சுயசார்பு இந்தியாவும் இருக்கக்கூடாது? அதுதான் என்னோடய எண்ணம். அதை வைத்துக்கொண்டு தான் அடுத்த படிக்கு முன்னேறியது இந்தியா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க, இந்த கோவிட் சமயத்தில் இப்படி இருந்தது, அப்போது கூட நம்ம வந்து சுயசார்பு நம்ம கொண்டு வர முடிஞ்சது.
1: என்னென்னா அதில் நான் ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சார். என்ன அப்படின்னா, உற்பத்தி செய்கிறோம் நமக்கு தேவையான பொருட்களை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா வந்து இல்லை, ஆனால் உலகமே வந்து பார்த்து பயந்த அந்த கோவிடுக்கான தடுப்பு மருந்தையும் நாமளே வந்து உற்பத்தி செய்தோம், பல நாடுகளுக்கும் நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் வந்து எதனால சாத்தியமாயிற்று அப்படின்னா, இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் அதற்கு அடிப்படையா இருந்த அந்த சுயசார்பு அப்படின்ற கொள்கை இதெல்லாம் தான் அதற்கு அடிப்படையா இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: அது என்னன்னா ஒரு மிக முக்கியமான அரசு நடவடிக்கை நம்ம கவனத்துல கொள்ளணும். என்ன, கோவிட் 2019 வரும் போது பல நாடு அரசுகளும் பல நாட்டு பொருளாதாரங்களும் முடங்கி கிடந்தன. ஆனால் இந்தியாவில் தான் அரசும் சரி பொருளாதாரமும் சரி முடுக்கி விடப்பட்டது. முடங்கி கிடந்தது வேறு, முடுக்கி விடப்பட்டதுங்க வேறு. இங்கே தான் முடுக்கி விடப்பட்டது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா COVID-19 வருது, அது வந்து முழுமையான ஊரடங்கு பிறப்பிக்கப்படுகிறது 2020 பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில். உடனடியாக இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறது, முதல்ல 1,600,000 கோடி ரூபாய் அளவுக்கு உடனடியாக எல்லா நிவாரணங்களும் வழங்க ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு மீண்டும் அதை 2,00,000 கோடியாக உயர்த்தினார்கள். எந்த அரசாங்கப்பட்டிருக்கோம் பாருங்களேன், எதுவுமே இல்லை, எல்லாமே முடங்கி கிடக்கிறங்கிற போது அரசாங்கம் முன் வந்து 2,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம், 80 கோடி குடும்பங்களுக்கு
1: இலவச உணவு தானியம்,
0: இலவச உணவு தானியங்கள். அப்போ இரண்டு விஷயம், ஒன்று வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உறுதி செய்யப்படுகிறதுங்கிறது ஒன்று,
1: உற்பத்தி இருந்தால்
0: பண்ண முடியும். ஆமா, பிரமாதம் பிடிச்சீங்க. அதுதான் இத்தனை பேருக்கு உங்களுக்கு அங்க வந்து சந்தை இல்லையே, நீங்க கவலைப்படாதீங்க, அரசாங்கம் கொள்முதல் செய்து கொள்ளும், அரசாங்கம் உங்களுக்கு வழங்கும். அப்போ இங்கே உணவுப் பொருள் உற்பத்தி தேவையான ஒரு சந்தையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். அதே சமயத்தில் ஏதோ வாழ்க்கையை முடங்கி போயிருக்கிறேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 20 கிலோவுக்கான உணவுப் பொருட்கள் நாங்கள் தருகிறோம் அப்படிங்கிற போது அப்போ ரெண்டு எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண பாருங்க. இங்கே தான் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் கேட்டீங்க, ஆத்ம நிர்பர் பாரத் எப்படி வந்து கோவிட்ல கூட பிரமாதம் வர முடியும் அப்படின்னா, அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, நாங்கள் பார்த்துக்கிறோம், அது நடந்தது. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் உற்பத்தியிலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியவே இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு சாமானிய குடும்பமும் வறுமை கூட்டு கீழே தள்ளப்படவில்லை, இரண்டிலுமே சரி செய்யப்பட்டதுங்கிற போது அப்போ அடுத்த கட்டம் எதுவாக இருக்கும்னா சுயசார்பு தான். அப்போ இத்தனை குடும்பங்களுக்கு தேவையானது ஒன்று எங்கே போக முடியும், அப்போ இங்கேருந்தாலும் உற்பத்தி செய்யாக வேண்டும். அது நம்ம செய்தோம். அப்போ உள்நாட்டு பொருளாதாரம் வலுவடைந்தது, அப்போ தான் மிகப்பெரிய அளவு வலுப்பெற்றது. ஆத்ம நிர்பார் பாரத்ங்கிறது எங்கே வெற்றி பெற்றது அப்படின்னா, இனிமேல் உலகை நம்பி பயணம் இல்லை, நம்ம நாமே பாதுகாத்துக் கொள்வோம்ங்கிற அந்த ஒரு உணர்வு, அது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தானே. அது
1: நம்முடைய திறனை நமக்கு உணர்த்திச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம்,
0: அதுதான் பண்ணுறது. COVID-19 மட்டும் வரலன்னா நமக்கு இதுக்கான ஒரு தேவை வந்திருக்காது, இதை நம்ம உணராமல் போயிருப்போம்.
1: இல்லை, அது வரைக்கும் வந்து நாமளே உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்காது.
0: முன்னதாகவே இந்திய அரசாங்கம் முன்னெடுத்து
1: தொடங்கி இருந்தாலும் கூட அந்த சூழல் வந்து நிறைய உற்பத்தியாளர்களை வந்து உருவாக்கிச்சு.
0: அப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற விஷயமே அப்போ தான் பெரிய அளவில் வந்தது. அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிகான் ஒன்று இருக்குது, அதாவது $100 பில்லியன் மேலே டேர்ன் ஒரு வருஷத்தில் இருந்ததுன்னா அது யூனிகான், 130 யூனிகான் கொடுத்தது இந்தியா. அதாவது இந்த மேக் இன் இந்தியா வருகிற போது, இல்லை ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்ல வருகிற போதுலாம் இதுவெல்லாம் சாத்தியமாக இந்தியாவில் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்ததுலாம் போக, யூனிகானே 130 மேலே வந்து இந்தியான்னு ஒன்று எல்லோரும் வியப்புடன் பார்க்க ஆரம்பித்தாங்க, இப்படிலாம் முடியுமா அப்படின்னு. ஏன்னு அதுக்கு பின்னால் அந்த ஒரு சொல் தான் சுயசார்பு இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, அது வந்து இட் வாஸ் சோ கேட்சி. ஆனால் அந்த பொருளாதார சுயசார்பு என்பதை நம்மளால் தக்க வைத்துக் கொள்ள முடியும், அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் மிக வலுவாக எடுத்து சென்றது. அந்த செய்தி மக்களுக்கு பிடித்து இருந்தது, அப்போ மக்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சேவைத்துறையில் பங்களிப்பு இருப்பது என்பது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உற்பத்தி துறையிலே வளர்ச்சிங்கிறது மிக அபாரமான ஒரு வளர்ச்சி, மக்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இல்லையா, அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்லோகனாக தான் அதை நான் பார்க்குறேன்.
1: நிறைய இளம் தொழில் முனைவோர்களையும் நிறைய மகளிர் தொழில் முனைவோர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த

0: புத்தொழில் இயக்கம் வந்து இருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து இந்த மேக் இன் இண்டியா அப்படின்றதனுடைய இன்னொரு அம்சமா தான் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய உற்பத்தியாளர்களை உருவாக்க காரணமா இருந்த இந்த ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அதுவும் மேக் இன் இண்டியாவோட ஒரு சாரமா பார்க்கும்போது இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க குறிப்பிட்டீங்களா அந்த 15 துறைகள் அதுல எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துச்சு சார்?
1: குறிப்பாக 2-3 அது ஆட்டோமேட்டிவாக இருக்கட்டும் அல்லது ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன ரயில்வேயாக இருக்கட்டும், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இங்கேயெல்லாம் வெறுமனே உற்பத்தி மட்டும் அதிகமாகவில்லை. 2 விஷயங்கள் நடந்தது. 1, தரம் உயர்த்தப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடிய ரயில்களும் இப்போ இருக்கிற ரயில்களும் வேற.
0: நிறைய டெக்னாலஜி பழகிட்டாங்க மக்கள்.
1: ஆமாம், இப்போ அக்ரிகல்ச்சரில் எங்கள் ட்ரோன் டெக்னாலஜி கொண்டு வரீங்களே.
0: ஆமாம்,
1: அப்போ வந்தது தானது. வேளாண் துறையிலே உங்களால் ட்ரோன் டெக்னாலஜி கொண்டு வர முடியுங்கிறது உலகத்தில் வந்து அநேகமாக இஸ்ரேலுக்கு அப்புறம் இந்தியா தான் பண்ணிச்சு.
0: அந்த ட்ரோன் இன்னைக்கு நாமளே தயாரிக்கிறோம் இந்தியா.
1: அதுதான் அடுத்தது. அப்போது ட்ரோன் டெக்னாலஜி நமக்கு தேவை என்று வருகிற போது நமக்கு ட்ரோன் தேவையாகிறது. ட்ரோன் தேவைங்கிற ஒரு போது அதுக்கான உற்பத்தியும் அதிகரிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மிக முக்கியமான ட்ரோன் டெக்னாலஜி பற்றி பேசணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கடந்த சில வாரங்களாக மிகவும் விறுவிறுப்பாக பேசக்கூடிய பரபரப்பாக பேசக்கூடக்கூடியது வந்து செமிகண்டக்டர்ஸ்.

0: உலகத்துல வந்து அநேகமாக இஸ்ரேலுக்கு அப்புறம் இந்தியா தான் பண்ணிச்சு.
1: அந்த ட்ரோன்ஸ் இன்னைக்கு நாமளே தயாரிக்கிறோம் மேக் இன் இந்தியா.
0: அதுதான் அடுத்தது. அப்போ ட்ரோன் டெக்னாலஜி நமக்கு தேவை என்று வருகிற போது நமக்கு ட்ரோன் தேவையாகிறது. ட்ரோன் தேவைங்கிற ஒரு போது உற்பத்தியும் அதிகரிக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க மிக முக்கியமான ட்ரோன் டெக்னாலஜி பத்தி பேசணும். அடுத்து நீங்க இப்போ சமீபத்தில் கடந்த சில வாரங்களாக மிகவும் விறுவிறுப்பாக பேசக்கூடிய பரபரப்பாக பேசக்கூடக்கூடியது வந்து செமிகண்டக்டர்ஸ். இது எப்போ சொன்னாங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய பிரதமர் சொல்றாரு செயற்கை நுண்ணறிவின் தலைமையகமாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் ஒரு கட்டுரை ஒன்று பாரத பிரதமர் எங்கெல்லாம் போனோம் அங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ பெருசாக யாரும்
1: ஒரு சம்மிட்டே நம்ம நடத்தணுமே சார்.
0: ஆனால் அதுக்கப்புறம் தான் இது சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து இது என்ன புதுசாக ஏதோ செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்ஜினி பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் அப்போல்லாம் அமெரிக்கா கூட பேசலை, சைனா கூட பேசலை, ஆனால் இந்தியா பேச தொடங்கியது. அப்போது இந்தியா பெரிய அளவில் பேசுகிற போது செயற்கை நுண்ணறிவுங்கிறது பிரமாதமான ஒரு பூதாகாரமாக ஒரு ஒரு விசுரூபம் எடுத்தது இந்தியாவில். அதுக்கு என்ன காரணம்னா இதெல்லாம் தான். நீங்கள் சொன்னீங்களா எந்த ஒரு துறை நமக்கு பெரிதாக வளர்ச்சி அடைந்தது, அது பல மடங்கு அதிகரித்தது. இப்போ ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வரக்கூடிய செய்தியின்படி என்னென்னா அநேகமாக செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறப்போகிறது அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு கடந்த சில வாரங்களாக. அப்போ அது பாருங்களேன் இதெல்லாம் என்ன அப்படின்னா 2 விஷயங்களில் இந்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது. என்ன அப்படின்னா இன்னோவேஷன், அதுவும் ரொம்ப தருவாங்க. 2வது இன்வெஸ்ட்மெண்ட், பல துறைகளில் இன்றைக்கு வந்து 100% எஃப்டிஐ கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. பாதுகாப்பு துறைகள் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சென்சிட்டிவ் துறைகளாக இருக்கா அங்கே மட்டும் மட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அது கொண்டு வரும்போது பல பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்மால் இதை வடிவமைக்க முடியும் செயல்படுத்த முடியும், ஆனால் அதற்கான முதலீடு தேவைப்படுகிறது அப்படிங்கிற போது தான் நம்ம கதவுகளை திறந்து விட்டோம். அது கதவு திறந்துக்கோ பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்டிஐ எல்லாம் எங்கெல்லாம் 100% இருந்தோ அங்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த சுமார் 5 ஆண்டுகளில் பார்க்கும்போது உலக அளவில் வேறு எந்த நாட்டுக்கும் இல்லாத அளவுக்கு இங்கே வெளிநாட்டு முதலீடுகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் நான் சொல்கிறது. அப்போது தொழில்துறை சார்ந்த அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்க மிகவும் நேர்மறையான ஒரு எண்ணத்தை தரக்கூடிய விஷயம் ஒரு நேரத்தில். அப்போது உங்களுக்கு மிக நிச்சயமாக வளர்த்தான் செய்யும். இப்படி தான் எல்லாமே வந்திருக்கு. ஒவ்வொரு துறையுமே நீங்கள் கேட்டிங்க ஒவ்வொரு துறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி இஃப் எம் கரெக்ட் 8.7% ஓனும் வச்சு. அப்புறம் டெக்ஸ்டைல் பொறுத்தவரையில் அதுவும் 8% மேலே வந்தது. அயர்ன் ஸ்டீலில் 10% வரைக்கும் உயர்ந்தோம். ஒரு விதத்தில் வந்து இந்திய அரசாங்கம் மிக கடுமையான ஒரு விஷயம் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பொருட்களை வெளிநாட்டில் தயாரித்து இங்கே கொண்டு வந்து சந்தையில் விற்காதீர்கள், இங்கேயே உற்பத்தியை வைத்துக்கொண்டு இங்கேயே உற்பத்தி செய்து எங்கள் சந்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா. உற்பத்தி செய்கிறது வேறு இடத்துல, சந்தையை மட்டும் இங்கே பயன்படுத்தினா முடியாதுன்னு சொல்லிச்சு இல்லையா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரடிகம் ஷிஃப்ட், கொள்கை அளவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லையா. அது நமக்கு பெரிய அளவில் உதவி செய்தது. அப்போது மேக் இந்தியாவில் பொறுத்தவரையில் 4-5 துறைகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததுன்னு பார்க்குற போது மிக முக்கியமாக ஆட்டோமேட்டிவ், 2வது நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் இண்டஸ்ட்ரி நிறையா வந்தது. சேவைத்துறைகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக செயற்கை நுழைவுசான துறைகளை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கணும். எல்லா துறைகளுமே பொதுவாக சராசரியாக சொல்லிக்கணும், இந்த பக்கம் 15 துறைகள் இந்த பக்கம் 12 துறைகள் சராசரியாக 8% மேலாக வளர்ச்சி கொண்டிருக்கிறது. 8% வளர்ச்சிகள் மிக அதிகமானது. ஓராண்டுக்கு 8% 12 ஆண்டுகளில் டபுள் ஆகிட்டு இருக்கும்.
1: நேயர்களே, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கிலலாம் லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது டிவி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு. பரூர் எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். முதலில் ஸ்மரபூமி என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.

Bye.

அடுத்து மாதா சதா அவதுமாம், மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி இயற்றியது. ஆபோகிராகம் ரூபகதாளம்.

நேரம் 9:58 35 ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் மரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிவி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு. பரூர் எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமபான தியாகராஜர் கீர்த்தனை, சாவேரி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டிவி ராம்பிரசாத் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். பரூர் எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி அவர்கள் கட்டம்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேரம் 10:45. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. இனிய இரவின் இசையில் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு யார் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகர் கல்யாண்குமார் அவங்க நடித்த திரைப்படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். தமிழில் கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களையும் நடித்த மிகவுமே புகழ்பெற்ற அவங்களோட படங்கள்லேருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். இவங்களோட இயற்பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொக்கண்ணா அப்படிங்கிறதான். இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா 28 ஜூலை

1928 பெங்களூரில் பிறந்திருக்காங்க. 1950கள் முதல் கிட்டத்தட்ட 70கள் வரைக்கும் தமிழில் மற்றும் கன்னட திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகனாகவும் பிற்காலத்தில் புகழ்பெற்ற குணச்சித்திர நடிகராகவுமே விளங்கிய ஒரு பழம்பெரும் இந்திய நடிகர் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலானது தனது கலை பயணத்தில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்களோட மனைவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி, அவங்களுமே ஒரு திரைப்பட கன்னட திரைப்பட நடிகை தான் அவங்க. இவங்களோட பையன் வந்து ஒரு பிரபலமான சீரியல் நடிகர் பரத் கல்யாண், அவர் தான் அவங்களோட பையன். இவரோட சினிமா வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1954 வெளியான நடசேகரா அப்படிங்கிற புராண நாடக திரைப்படத்தின் மூலமாக தான் நடிகராக அறிமுகமாயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிரபல நடிகை வண்டரிபாய் அவர்களோட பரிந்துரையில் பேரில் MABM அவங்களோட தயாரிப்பில் வெளியான பூகைலாசா அப்படிங்கிற 1958 திரைப்படத்தில் நாரதர் வேடத்தில் முதன்முதல்ல தமிழில் நடித்தாங்களாமா. இவங்க முக்கியமாக நடித்த தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நெஞ்சம் மறப்புதில் இயக்குனர் ஸ்ரீதர் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம், பாசம், தாயின் கருணை, மணி ஓசை அப்படிங்கிற படங்களில் முக்கிய படங்களில் கதாநாயகனாக முத்திரை பதிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இவர் நடிப்போடு மட்டும் இல்லாமல் ஒரு சில திரைப்படங்களை இயக்கவும் தயாரிக்கவும் செஞ்சுருக்காரு. மேலும் மேடை நாடகங்களையும் இயக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் தன்னோட வாழ்க்கையின இறுதி பகுதியில் தமிழில் பல முன்னணி தொலைக்காட்சி தொடர்கள்லையுமே நடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவங்க நடித்த பாடல்களில் இருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். என்ன படத்திலிருந்து பாடல் ஃபஸ்ட்டு கேட்கலாம் அப்படின்னா நெஞ்ச மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். பாடலை கேட்டு நின்று இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில். இது வந்து நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் கல்யாண் குமார் அவங்களோட திரைப்படம், அவங்க நடித்த திரைப்படங்கள்லேருந்து பழைய பாடல்களை கேட்டு ரசித்தோம். கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே,

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11 மணி. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். காலை 5:45 வந்தே மாதரம். சகாண்ட 1948 அஸ்வின மாதம் 16 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 21 வியாழக்கிழமை மங்கள இசையுடன் துவங்கும். அதில் நாள் ஒரு குரல் குரல் எண் 409 கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக ஒளிபரப்பாகும். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி,

சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. அதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையிலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 7:00 மாதுரத்தின்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் சர்க்கரை நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். பகுதி 8 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மாதுரத்தின்றல். 8:00 மதுரத்தின்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரத்தின்றல். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதில் என் விஜயலட்சுமி வீணை, கருக்குறிச்சி என் மோகனராமன் மருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் கதம் கேட்கலாம். 10:00 உலக விண்வெளி வாரம், விந்தை மிகு விண்வெளி, உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரியின் முதல்வருமான எம் கவிதா அவர்கள். பதினோரு மணிக்கு மதுரத்தின்றல். 12:00 நிகழ்ச்சி நேரமும் கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை பிரபஞ்சம் சீதாராமன் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை வானிலை அறிக்கை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. ஒன்று பத்திற்கு எண்ணுயிர் தோழி. இன்றைய பெண்களும் பன்முகத்திறமைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள். அமைப்பு உமாமினா. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மல்லிசை கேட்கலாம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரத்தின்றல். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 பகல் நேர ஒளிபரப்புகள் நிறைவு பெற்று மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 துவங்கும். அதில் குரல் அமுதம் 409 கேட்கலாம். 5:30 மதுரத்தின்றல். 6:00 நிகழ்ச்சி நேரம் 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள் சாமி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தின்றல். 6:55 செய்தி செய்திகள். 7:00 மதுரத்தின்றல். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையாக. 7:25 பண்ணை செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்கலாம். லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏபாரி அவர்கள். அதில் மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள் இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக. 8:05 மதுரத்தின்றல். 8:30 நலமாய் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள் இறப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். பகுதி 2 கேட்கலாம். 8:45 மதுரத்தின்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தின்றல். 9:30 நாடகமலர் சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள் அதில் நடிகை சாவித்ரி நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 ஒளிபரப்புகள் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை எமது பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொண்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.